0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

என்னாலும் என்னாவும் உமை பாடவே. கண்ணே கண்மணியே முத்து மஹமூதே அகிலத்தை

நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே முகமதுவி.

ஓடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிர்.

0: பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை மின்

0: பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங்.
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றி தாங்க தோல்விக்கான முதற்படியே வெற்றிக்கான முதற்படியே வந்துட்டு தோல்வி மட்டும்தான். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த காலை பொழுது உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தோல்வியில் சந்திச்சிருப்பாங்க. எக்ஸாம் எதிர்பார்த்தா மார்க் கிடைக்காம போயிடும், வேலை கிடைக்காம இருக்கலாம், தொழில நஷ்டம் வந்திருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம தோத்துக்கிட்டு தாங்க இருக்கும், இல்லை நம்பனவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாமே நம்ம உலகமே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும், நம்மளால் முடியாது அப்படின் மாதிரிலாம் தோணும். ஆனால் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறமா தான் புரியும், அந்த தோல்வி எல்லாமே நம்மளை உடைக்கிறதுக்காக வரல, நம்மளை மாற்றுறதுக்காக வந்திருக்குது, நம்மளை செதுக்கிறதுக்காக வந்திருக்குது, நல்ல மனுஷனாக மாற்றிருக்குது அப்படிங்கிறது. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கும் போது எத்தனை தடவை கீழே விழுதோ அதே மாதிரி பல தடவை விழுந்தாலுமே திரும்ப திரும்ப எழுந்து போராடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும்

0: மிற்கப்பகுதி அப்படின வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்ட்டின் கார்டினுடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடுவா.

0: சோடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நீட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் நடந்து அது கேன்சல் ஆகி திரும்ப வந்துட்டு மறுதேர்வு நடந்திருக்குது. இதுக்கான வந்துட்டு அந்த ரிசல்ட்டு வர 20ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. நாடு முழுக்க மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த 3 மாதம் நடந்திருக்குது. வினாத்தால் கசிந்த புகார்கள்னால இருந்ததுனால விதையெடுத்து அந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. மறுதேர்வு கடந்த மாதம் 21ஆம் தேதி நடந்துச்சு. விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய பணிகள் இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் நீட் மறுதேர்வுக்கான முடிவுகள் வர 20ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படி மாதிரி தேசிய தேர்வு வாரிய அதிகாரிகள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா வர 20ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட் வெளியாகும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்காங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 74 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பட்டை அவரை 60 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 74 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 240 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாதக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது சந்தைக்கு காய்கறிகள் வாங்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல காய்கறியாக, நல்ல சத்தான காய்கறியாக வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த ஒரு விலை நிலவரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: டேய் என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு.
1: என்னன்னு மச்சான் சொல்றது, உண்மை சொன்னாலே அடிக்க வராங்க.
0: இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்.
1: அது ஒண்ணும் இல்ல மச்சான், பஸ்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு தாத்தா தோள்பட்டை மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா.
0: அப்புறம்
1: நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோள்பட்டைன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா.
2: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
3: அது எதுக்குப்பா கேக்குறீங்க, அதுதான் பழசாயிருச்சு.
2: ஆமாமா பழசாயிருச்சு தான், அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
3: என்னது டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா, இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
2: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது, எடுத்துட்டு வாமா போமா.
3: இந்த மாதிரி டயரு பிளாஸ்டிக் ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
2: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
4: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறீங்க. அதே நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இதே ஒரு நாள் ஃபுல்லாக மின்சாரம் இல்லாமல் தான் எப்படி இருக்கும், அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ரெண்டு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, தும்பிப்பாடி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேல்காமாண்டப்பட்டி, ஓமலூர் நகர், தொட்டம்பட்டி, தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, கோட்டாங்கல்லூர், ஓலைப்பட்டி, கருப்பனப்பட்டி, வடுகம்பட்டி, காமலாபுரம், சிக்கனப்பட்டி, பண்ணப்பட்டி, பூசாரிப்பட்டி, காடையாம்பட்டி, டேனிஷ்பேட்டை, கொங்குப்பட்டி, பெரிய சாத்தம்பாடி, கட்டப்பெரியாம்பட்டி, பல்பாக்கி, குண்டுக்கல், காமாண்டப்பட்டி, செம்மாண்டப்பட்டி, சிந்தாமணியூர், பஞ்சுகாளிப்பட்டி, தாராபுரம், சின்ன திருப்பதி, சின்ன சாத்தப்பாடி, ஊமாரமங்கலம், புக்கம்பட்டி, செம்மனூர், தீவட்டிப்பட்டி, காருவள்ளி, பெரியப்பட்டி, மரக்கோட்டை, கொட்டாலூர் புதூர், கஞ்சநாயக்கன்பட்டி, அரங்கனூர், பச்சனம்பட்டி, எம்என்பட்டி, வாலதாசம்பட்டி, கூகுட்டப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐவேலி துணைமை நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால சங்ககிரி நகர், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், தேவண்ண கவுண்டனூர், சுண்ணாம்புக்குட்டை, ஐவேலி, ஒலக்கச்சின்னானூர், தங்காயூர், அக்கம்மாப்பேட்டை, வடுகப்பட்டி, இடையப்பட்டி, வளையசிட்டிப்பாளையம், ஆவரங்கம்பாளையம், வைகுந்தம், இருகாலூர், வெள்ளையம்பாளையம், காளிகவுண்டம் பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பகுதிகளை வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள்

இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சங்கால 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்ச்சருடைய மிட்டாமி ராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது மருத்துவ படிப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு சலுகை அளிக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டுக்கு இனிமே வந்துட்டு உண்மைத்தன்மை சான்றிதழ் அளிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவ மாணவர் தேர்வுக்குழு வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% ஒதுக்கீட்டில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிகளில் உண்மைத்தன்மை சான்றிதழ் பெற்று விண்ணப்பித்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய உறுதி சான்றிதழை வந்துட்டு இந்த பள்ளியில் தான் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெறப்பட்டு அதை வந்து தந்துவிட்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த சான்றிதழ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவ கல்வி இயக்குநரகத்துடைய மாணவர் தேர்வுக்குழு தெரிவிச்சிருக்காங்க.

பத்தி அந்த குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை 2022-2023 மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் விண்ணப்பத்தில் போனஃபைடு சான்றிதழ் வந்துட்டு இணைக்க தேவையில்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விவரங்கள் எல்லாமே வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறையுடைய பள்ளிக்கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு மூலமாக எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,350 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,06,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போது 6.50 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே முட்டையோட விலை அதே மாதிரி தான் இருக்குது, அதே 6.50 காசுகளாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது. கடந்த நாட்களை விட இப்போ வெள்ளியோட விலை லைட்டாக வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிராமுக்கு 240 ரூபாய், பாருக்கு 2,50,000 ரூபாய் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 10,000 ரூபாய் அதிகமாகி கிராமுக்கு 250 ரூபாய், பாருக்கு 2,50,000 ரூபாய் அப்படி மாதிரி அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதுவுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுராமல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. Yeah.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, துணை மருத்துவ படிப்புக்கான கட்டண விவரங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்குது. சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் துணை மருத்துவ படிப்புகளில் கூடுதலாக கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்து புகார்கள் இருந்துச்சு. இதையடுத்து கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கிறதுக்காக உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழுவுமே அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குழு கல்வி கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. அதுபடி டிப்ளமோ படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 20,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 4,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் ஆண்டு கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இளங்கலை படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு 50,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1,00,000 முதல் 1,20,000 வரைக்கும், அதுக்கப்புறமா முதுநிலை துணை மருத்துவ படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு 75,000 ரூபாய் முதல் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1,25,00,000 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. இப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்டண நிலவரப்படி தான் மருத்துவ படிப்புகளுக்கு கட்டண விவரங்கள் இருக்க போகுது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 77.99 அடியாகவும் நீரிருப்பு 39.98 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 109 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 3,000 கனஅடியாகவுமே இருக்குது. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வெறும் 109 கனஅடியாக மட்டும்தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. அதே நேரத்தில் நீர்வரத்து அதே 3,000 கனஅடியாக தான் இருக்குது. இப்போ நீர்வரத்து அதிகமாகவும் நீர்வரத்து வந்துட்டு கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கே தவிர கொஞ்சம் கூட அதிகமான மாதிரி இல்லை. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நீங்கள் மேட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணாமல் தான் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மேட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு குடிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு அந்த மேட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க இல்லையா, அந்த குடம் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக மூடி வச்சுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டுருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். முதல் அப்டேட்டாக என்ன வந்திருக்குது அப்படின்னா, தொழில்நுட்ப படிப்புகளில் சேருவதற்காக ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரகதி ஊக்கத்தொகை திட்டம், அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக செசஷம் ஊக்கத்தொகை திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்காக சுவனாத் திட்டத்தில் வந்துட்டு ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்குது. இதுக்காக வந்துட்டு https://scholarships.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா https://scholarships.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வர அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, குகை ஜங்ஷன், அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, வின்சென்ட், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைம் இருக்கும், ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் டைமுக்கு நீங்கள் ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போகிறீங்க இல்லையா, அப்போ அவசரமாக கிளம்பி போகாமல் கொஞ்சம் காமாகவே கிளம்பி போங்க. முக்கியமாக கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியை சத்தியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது, மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9778770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7

ஒன்பது மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை அப்படி

0: ஆரம்பிச்சு அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டு தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் தோல்பட்டை மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா. அப்புறம் நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோல்பட்டைன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா?
1: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
2: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: இப்போது நீங்கள் யாராவது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் நம்ம தமிழகத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 27 கோயில்களில் அறங்காவலர் பதவிக்காக விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி அறநிலையத்துறை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகம் முழுக்கவுமே இருக்கக்கூடிய 27 கோயில்களுக்கு அறங்காவலர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு மற்றும் கோயில்கள் விபரம், தகுதிகள், விண்ணப்ப படிவம் போன்றவற்றை www.hrce.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை இணைய வழியில் பூர்த்தி செஞ்சோ அப்படி இல்லைனா பதிவிறக்கம் செஞ்சு உரிய ஆவணங்களோடு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேர்லியோ அப்படி இல்லைனா விரைவு தபால் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட இணை ஆணையர் அலுவலகத்துக்கு வர ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார மாசங்கள் 5:45 நீங்கள் வந்துட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பணும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த பணிக்காக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக 27 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு 5ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கணும், ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கணும், சாயங்காலம் 5:45 எந்த வெப்சைட்டில் அப்படின்னா www.hrce.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, அமல்ராஜ் அவர்கள் வந்துட்டு சித்தனூர் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அமல்ராஜ் அப்பா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களாக வந்துட்டு உங்கள் லைஃப்பில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சந்தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளி அண்ட் பிஎஸ்பி உடைய காம்போவில் எம்மா சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல்

கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்துட்டு பொங்கல் பண்டிகை வரப்போகுது இல்லையா. இந்த பொங்கல் பண்டிகைக்காக அரசு கொடுக்கக்கூடிய இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டத்திற்கு தோராயமாக 642.88 கோடி செலவாகும் அப்படின் மாதிரி கணக்கிடப்பட்டிருக்குது. அதில் முன்பணமாக 300 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி இப்போ அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கான வேட்டி சேலைக்கான பணிகள் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்காக 300 கோடி ரூபாயை முன்பணமாகவுமே ஒதுக்கி தமிழக அரசு வந்துட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, என்னுடைய ஃபேவரட் கார்ட்டூன் மூவி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேவரட் கார்ட்டூன் மூவியாக இருக்கும் டோரேமோன் அப்படிங்கிற இந்த மூவி. இது வந்துட்டு இப்போ இந்திய திரைக்காலிலையுமே வந்துட்டு வரப்போகுது அப்படின் மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. சுமார் 20 வருஷங்களுக்கு மேலாக தொலைக்காட்சிகளில் குழந்தைகளை கவர்ந்துட்டு வரக்கூடிய இந்த புகழ்பெற்ற கார்ட்டூன் கதாபாத்திரமான டோரேமோன் இப்போ முதல் முறையாக இந்திய திரைப்படங்களில் வந்துட்டு தடம் பதிக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வர அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி டோரேமோன் த மூவி நியூ நோபிட்டா அண்ட் த கேஸ்டில் ஆஃப் த அண்டர்ஸ் தி டெவில் அப்படிங்கிற இந்த திரைப்படம் வந்துட்டு வெளியாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் உருப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறம் பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், பயங்கர இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு.

அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக்குமே நம்மளுடைய நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கிராம வளர்ச்சிக்கு அதிகம் தேவை தொழில்நுட்பமா பொருளாதார முன்னேற்றமா, கிராம வளர்ச்சிக்கு அதிகம் தேவை தொழில்நுட்பமா பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, முதலமைச்சருடைய தாய் மாணவர் திட்டத்தின் கீழே வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் ஜூலை மாதம் 2026 மாதத்தில் 4/7/2026 மற்றும் 6/7/2026 ஆகிய நாட்களில் விநியோகம் செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் 1777 நியாய விலை கடைகளில் பதிவாகி இருக்கக்கூடிய 1,6,614 குடும்ப அட்டைகளுக்கு அவரவர் இல்லங்களிலேயே பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகம் செய்திட வழிவகை செய்யப்பட்டிருக்குது. ஜூலை மாதம் 2026 மாதத்தில் 4/7/2026 மற்றும் 6/7/2026 ஆகிய நாட்களில் விநியோகம் செய்திட உத்தரவிடப்பட்டிருக்கிறதுனால சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலுமே முதலமைச்சருடைய தாய் மாணவர் திட்டம் இல்லம் தேடி குடிமை பொருட்கள் மூலமாக 4/7/2026 மற்றும் 6/7/2026 ஆகிய தேதிகளில் விநியோகம் செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாட்களிலுமே பயனாளிகள் குடிமை பொருட்களை அவரவர் இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு மாதிரி வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது வீட்டில் வந்துட்டு வயசானவங்க இல்லை மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர 4 அப்புறமா 6 ரெண்டு நாட்களுமே வந்துட்டு விநியோகம் செய்யப்பட இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததா, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, சங்கீதா அக்கா வந்துட்டு சேலம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சங்கீதா அக்கா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்களா அச்சீவ் பண்ண நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓனான லைஃப்பில் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிளாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸோ இல்லை விட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை ஏனான 9/7/8/7/7/0/107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா பிளேசியோடைய தனானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக என்ன வீட்டில் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதாங்க. இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, கிராம வளர்ச்சிக்கு அதிகம் தேவை தொழில்நுட்பமா பொருளாதார முன்னேற்றமா. கிராம வளர்ச்சிக்கு அதிகம் தேவை தொழில்நுட்பமா பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மேட்டூர் அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது, இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் காவிரி ஆறு. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியிலிருந்தும், முஸ்தபா ஹாசன் அவர்களும், அதுக்கு அப்புறமா வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், லோஹித், தினேஷ், காவியா, ஜோஷ்வா, மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி குளிர பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேட்டுட்டு, அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணிவிடுங்க. உங்களுடைய பதிலை கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ

அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம். நம்ம மண்ட

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். மைடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். என்னது வாங்குற இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, அடுத்த ரெண்டு நாள் லீவ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த வாரத்தில் 5 நாள் இல்லை 6 நாள் வேலையில் செஞ்சிட்ருக்கீங்களாம், என்னங்கடா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை விட சனிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள், நாளைக்கு லீவு அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அந்த ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே அதே சந்தோஷத்தோட நம்ம சோனா எஃப்எம் பக்கம் வந்தீங்கன்னா வாகை சுடுவா நிகழ்ச்சியில் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிறது எப்படின்னா, உங்கள்கிட்ட நான் வந்து 4 பொருட்கள் சொல்லுவேன், 4 பொருட்கள், 4 விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. அது 2 டைம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறப்ப 4 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் டைம் சொல்கிறப்ப 1 மட்டும் மாற்றி சொல்லுவேன். அது என்ன மாற்றினேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லணும். 1 மட்டும் 2வது டைம் சொல்கிறப்ப வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு டைம். 2வது மாம்பழம், ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். இதில் என்னத்த மாற்றிருக்கேன், மாம்பழத்தை தூக்கிட்டு திராட்சையை போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன சொல்லணும். எப்படி பார்த்தீங்களா, இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் அருமையான காலை வணக்க மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட விளையாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் வந்து உங்களுக்கு வேறு லெவல் நாளாக அற்புதமான நாளாக போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக அன்பா நேரு ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் மாணிக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: அற்புதம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் தெரியுமா?
2: தெரியுங்க, கொஞ்சம் அதுல புரியல எனக்கு. அதாவது இப்ப 4 பொருள் சொல்லிட்டு அதுல ஒண்ணு மிஸ் பண்ணிடுவீங்களா இல்ல மாத்தி சொல்லுவீங்க?
1: மாத்தி சொல்லுவேன்.
2: அதை மாத்தி சொல்றத சொல்லணுமா இல்ல ஃபர்ஸ்ட் விடுபட்டதை சொல்லணுமா?
1: மாத்தி சொன்னது என்ன அப்படிங்கறத சொல்லணும், எதை மாத்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லணும்.
2: சரி,
1: விளையாடுவோமா?
2: சரி,
1: ஓகே. உங்களுக்கான முதல் விஷயங்கள், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கண்ணுக்குட்டி, ஆடு. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கண்ணுக்குட்டி, ஆடு. இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, செகண்ட் டைம் சொல்றேன். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, குதிரை, ஆடு.
2: குதிரை
1: குதிரை. ஓகே, இப்போ உங்களுக்கு விளையாட்டு புரிஞ்சிருச்சா?
2: புரிஞ்சிருச்சு.
1: இப்போ விளையாடுவோமா?
2: சரி.
1: பேனா, பென்சில், ரப்பர், புத்தகம். பேனா, பென்சில்ஸ்

0: முதல் புத்தகம்
1: ரப்பர்.
0: ரப்பர், ரப்பருக்கு பதிலாக என்ன சொன்னேன்?
1: ஸ்கேல்.
0: சூப்பர் சூப்பர் மாணிக்கம், நான் அருமையாக விளாண்டிக்க ரொம்ப நன்றி அண்ணா.
1: ஆ சரி,
0: நன்றி. மங்களபுரத்துலேருந்து நம்ம மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளாண்டு வழக்கம் போல் அற்புதமான ஒரு தொடக்கத்தை தொடக்கி வச்சுருக்காரு. அதாவது மக்களே, உங்கள்கிட்ட நான் வந்து நாலு பொருட்கள் சொல்லுவேன், சரிங்களா? முதல் டைம் சொல்கிறப்ப நாலு சொல்கிறல்ல, அதே நாலு பொருட்களில் மட்டும் ஒன்று மட்டும் தூக்கிட்டு ரெண்டாவது டைம் சொல்கிறப்ப வேற ஒன்று மாற்றி சொல்லுவேன். அது என்ன மாற்றி சொன்னா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதாவது 9787 7007 108 அப்படிங்கிற நம்பருக்கு. உங்களுக்காக இப்போ செமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்

0: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு 4 பொருட்கள் சொல்லுவேன். ரெண்டாவது டைம் சொல்கிறப்ப அந்த 4 பொருட்கள் சொன்னல, அதுலேருந்து ஒன்றை மாற்றி சொல்லுவேன். அது என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நான் ருக்மணியம்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் ருக்மணி பாட்டி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம்.
1: சரி,
2: நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நிறைய மாற்று பண்ணி நல்லா சூப்பரா ஓடிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி பாட்டி, நன்றி.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? அதாவது வார்த்தை விளையாட்டு தான் இது. நான் உங்ககிட்ட முதல்ல 4 விஷயம் சொல்லுவேன், ரெண்டாவது டைம் சொல்றப்ப அந்த 4 விஷயத்துல இருந்து ஒன்னு மட்டும் மாத்தி சொல்லிருப்பா, அது என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். விளையாடலாமா? சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மேகம். சூரியன் சந்திரன் வானவில் மேகம்.
2: வானவில்
1: வானவில் எதுக்கு பதிலா அதை போட்டேன்?
2: நட்சத்திரத்துக்கு பதிலா.
1: சூப்பர் பாட்டி. அடுத்து, கார் பஸ் ரயில் சைக்கிள். கார் பஸ் விமானம் சைக்கிள்.
2: பஸ் பதிலா விமானம்.
1: இல்ல, ரயிலுக்கு பதிலா விமானம். ஹலோ, சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமை அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி
1: பாட்டி, நன்றி. தாது கபடியிலேருந்து நம்ம ருக்மிணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கி அந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: என்னோட தோள்பட்டன்னு சொன்ன மச்சான், அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: காப்போம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு 4 வார்த்தை சொல்லுவேன். அந்த 4 வார்த்தையில் எந்த வார்த்தையை வந்து நான் மாற்றி சொல்கிறேனோ அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 4 விஷயம் ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறப்ப சொல்லுவேன், ரெண்டாவது டைம் சொல்கிறப்ப அந்த 4 விஷயத்தில் ஒன்று மட்டும் மாற்றி வேறு ஒன்று சொல்லுவேன். அது என்னங்கறத நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லணும். இதான் இன்னைக்கான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. அவரு கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: எதுவும்
3: பிளான் இல்லனா
4: உங்களுக்கான
3: விஷயங்கள். ஓகே, பிஸ்கெட், சாக்லேட், மிட்டாய், கேக். பிஸ்கெட், சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக். காட்பாடியிலிருந்து நம்ம சந்திரசேகரன் கால்பனி சூப்பரா சிறப்பாக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு. அந்த வார்த்தை விளையாட்டோட விதிமுறை என்னென்னா, உங்கள்கிட்ட நான் 4 விஷயம் சொல்லுவேன். முதல் டைம் சொல்கிறப்ப 4 விஷயம் சொல்கிறல்ல, அது ரெண்டாவது டைம் சொல்கிறப்ப ஒரு விஷயம் வந்து மாற்றி சொல்லுவோம். அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மைமுதூர்ல இருந்து கலைசெல்வி, அன்பு திவாகர் அவர்களே.
3: கலைசெல்வி அக்கா, வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அக்கா, நல்லா இருக்கேன்.
5: அனைவரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
3: கண்டிப்பா சொல்றேன் கலைசெல்வி அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: நீங்க வந்து ஒரு 4 சொல்லுவீங்க, 4 பொருள் அல்லது ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க, அதுல ஒண்ணு எடுத்துட்டு வேற மாதிரி சொல்லுவீங்க, அது என்னன்னு நாங்க சொல்லணும்.
3: ஆமா, கதலான்றோமா?
5: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
3: உங்களுக்கானது உப்பு, சர்க்கரை, மிளகு, மஞ்சள். உப்பு, சர்க்கரை, சீரகம், மஞ்சள்.
5: மிளகு எடுத்துட்டு சீரகம் போட்டீங்க,
3: சூப்பர் அக்கா. அடுத்து பூட்டு, சாவி, கதவு, ஜன்னல். பூட்டு, சாவி, கேட், ஜன்னல். மக்களை தொடர்ந்து குரல் சமுதாய வானொலியில் கலைசெல்வி அக்கா சமயம் விளையாண்டாங்கல்ல. இதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அருமையான வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து நாலு விஷயம் சொல்லுவேன். அந்த நாலு விஷயத்த ரெண்டு டைம் தான் சொல்லுவேன். நாலு பொருட்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். நாலு டைம் நாலு பொருட்கள் சொல்லுவேன், ரெண்டு டைம் தான் சொல்லுவேன். முதல் டைம் சொல்கிறப்ப நாலாக சொல்கிறல்ல, அதில் ஒன்று மட்டும் ரெண்டாவது டைம் சொல்கிறப்ப மாற்றி சொல்லியிருப்பேன். அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்ட்டு சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பளை கோவிந்தசாமிங்க.
1: கோவிந்தசாமி நான் எப்படி இருக்கீங்க?
2: ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்
1: சூப்பரண்ணா. அடுத்து தண்ணீர் ஜூஸ் பால் டீ, தண்ணீர் ஜூஸ் காபி டீ.
2: காபி மாதிரி சொல்லி இருக்கீங்க.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளா. நீங்க ரொம்ப நன்றி கோவிந்தசாமிண்ணா.
2: நன்றி
1: நன்றி நன்றி. நம்ம கோவிந்தசாமி அண்ணா கால் பண்ணி, ஈரோட்ல இருந்து கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் ஒரு அருமையான சூப்பரான விளையாட்டு தான் இந்த ஒரு மணி நேரம் விளையாடணும். எப்படி போணுச்சுன்னே தெரியல, சல்லுன்னு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, 10-11 மணி வீட்டில் இருக்குது. அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லட்டுமா? இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம்? அற்புதமான வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். உங்கள்கிட்ட நான் வந்து இது சொல்லுவேன், ஒரு 4 பொருள் சொல்லுவேன். அந்த 4 பொருள் வந்து 2 டைம் சொல்லுவேன். 2 டைம் சொல்கிறப்ப அந்த 4 பொருள் வந்து ஒன்று மட்டும் மாற்றி சொல்லுவேன். அந்த மாற்றி சொன்னது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். திவாகர், சேலம் பெரும்பாலையிலிருந்து இணைப்பில் இணைவார் எழிலரசி. நிலையத்தில் நலமா இருக்கீங்களா?
1: எழிலக்கா, இங்கே எல்லாருமே சூப்பராக இருக்கும் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் திவாகர்.
1: சூப்பர் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாண்டுட்டு இருக்கோம்? இன்னைக்கு நீங்க வந்துட்டு 4 பொருளை பத்தி சொல்வீங்க. அதுல வந்து நீங்க மாத்தி சொல்ற பொருளை சொல்லணும். எதுக்கு எதை வந்து மாத்தி சொல்லிருக்கன்றதையும் சொல்லணும்.
1: ஆமா அக்கா, விளையாடுவோமா? ஓகே அக்கா. உங்களுக்கான முதல் 4 விஷயம், கடல், ஏரி, குளம், ஆறு. கடல், ஏரி, அருவி, ஆறு.
2: கடல், ஏரி, குளத்துக்கு வர அருவி சொல்லிருக்கீங்க, ஆறு.
1: சூப்பர் அக்கா. அடுத்து சோப்பு, ஷாம்பு, பருப்பு, சீப்பு. சோப்பு, ஷாம்பு, பறவை, சீப்பு. அக்கா
2: பறவை மாத்திட்டீங்க. சோப்பு, ஷாம்பு,
1: மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பாட கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு, அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட இந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 to 12 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து 4 பொருட்கள் சொல்லுவேன், ரெண்டு டைம் சொல்வேன். முதல் டைம் சொல்கிறப்ப நாலு பொருட்களில் இருந்து, ரெண்டாவது டைம் சொல்கிறப்ப ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றி சொல்லுவேன். அது என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
6: தெரியுமா?
2: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா? ஓகே. பேட்டு, பந்து, ஸ்டெம்பு, ஹெல்மெட். பேட்டு, பந்து, க்ளவுஸு, ஹெல்மெட். ஓகே. நான் அடுத்து, உப்பு, சர்க்கரை, மிளகு, மஞ்சள். உப்பு, சர்க்கரை, சோம்பு, மஞ்சள். சூப்பர் சூப்பர் பாஸ்கர், நான் அருமையா நீங்கள், நன்றி அண்ணா, நன்றி. நம்ம டால்மியங்கள் நிலந்த பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு

0: ஒரு நாலு பொருள் நாலு விஷயம் சொல்லுவேன். அந்த நாலு விஷயத்தை வந்து நான் ரெண்டு டைம் சொல்லுவேன். ரெண்டாவது முறை சொல்கிறப்ப ஒன்று மட்டும் மாற்றி சொல்லுவேன். அந்த மாற்றி சொன்னது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேங்க.
0: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா. கங்கை, காவேரி, வைகை, தாமிரபரணி. கங்கை, காவேரி, நர்மதா, தாமிரபரணி, இதுல எதை நான் மாத்தி
1: சொல்லிருக்கேன்?
0: நர்மதா. சூப்பர் அண்ணா. அடுத்து உப்பு, சர்க்கரை, மிளகு, மஞ்சள். உப்பு, சர்க்கரை, சீரகம், மஞ்சள். அருமை அருமை கஸ்தூரி அண்ணா, அருமையா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: நம்ம திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
2: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க வந்துட்டுருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

மணிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கைய பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க, ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். Let's go.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதிரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது வாக்கர். உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் 4 விஷயம் சொல்லுவேன், அதை 2 டைம் தான் சொல்லுவேன். முதல் முறை சொல்றதுலேருந்து 2வது முறை சொல்கிறப்ப ஒன்று மட்டும் மாற்றி சொல்லிடுவேன். அதை என்ன மாற்றி சொன்னாங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். உங்களுக்கான 4 விஷயங்கள், பூட்டு, சாவி, கதவு, ஜன்னல். பூட்டு, சாவி, கேட், ஜன்னல்.
7: பூட்டு, சாவி, கதவு விட்டுட்டீங்க.
6: அதுக்கு பதிலா என்ன சொன்னேன்? சூப்பர் அண்ணா. அடுத்து, தண்ணீர், ஜூஸ், பால், டீ. தண்ணீர், ஜூஸ், பால், காஃபி. இல்ல, டீக்கு பதிலா காஃபி சொன்னேன். கரெக்ட் தான், டீக்கு பதிலா காஃபி சொன்னேன். சூப்பர் சூப்பர் ராஜேஷ்கர், நான் அருமையாளா. நீங்க நன்றி
7: அண்ணா. வாய்ப்பு வரமா. நன்றி
6: நன்றி அண்ணா. நன்றி ராஜேஷ் கண்ணா, நான் நாட்டாமங்கலேருந்து கால் பண்ணி. சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்களுக்காக அருமையான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.
8: MJ, yeah?

தானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 4 வார்த்தையை சொல்லுவேன். அந்த 4 வார்த்தை 2 முறை சொல்லுவேன். 2 டைம் சொல்கிறப்ப ஒன்று மட்டும் மாற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப அற்புதமாக சூப்பராக அருமையாக விளாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உலங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா, இங்கே சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் எதாக இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திபாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே. உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்திலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்க பார்த்தாலும் மரங்கள் வந்து நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும். ஆனா இப்போ நிலைமை எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மரத்தை எங்க மரம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரிதான் இருக்கு. மரத்தை காணுமா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவாதான் இருக்கும், சரி அதை எப்படி சரி செய்யலாம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். கோவை நகர் பகுதியில இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உயரமான கட்டடத்துல ஏறி சுத்தி பார்த்தோம் அப்படின்னா கட்டடங்கள் தாங்க தெரியும். மரங்களோட அடர்த்தி குறைஞ்சிட்டே போயிடுது. இதனால குழு குழு கோவையில இப்ப எல்லாமே வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் சூழ்ந்திருக்கிறதுனால கடுமையான வெயில் காலத்துல கூட வெப்பத்தால பெரிய பாதிப்பு ஏற்பட்டது இல்ல. ஆனா கடந்த 2 ஆண்டுகளா சாதாரண வெயில கூட தாங்க முடியாம அவதிப்படுறாங்க மக்கள். ஏசி விற்பனை வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அதிகரிச்சுட்டு தாங்க இருக்கு. வளர்ச்சி பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்படுறது தான் காரணம். அதுக்கு மாறா மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே எண்ணம் தோணும். பசுமை தமிழ்நாடு இயக்கம் வாயிலா வருஷத்துக்கு 20 லட்சம் மரக்கன்றுகள் ஒதுக்கப்படுது. வனத்துறை வாயிலா மரக்கன்றுகள் உற்பத்தி செஞ்சு தரப்படும். ஒவ்வொரு அரசு துறை சார்பிலையும் நடவேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்காங்க. இதன்படி கணக்கிட்டோம் அப்படின்னா 5 ஆண்டுகள்ல 1 கோடி மரக்கன்றுகள் நட்டு இருக்கணும். அதன்படி செஞ்சதா தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலரு. மரம் வளர்க்கறத ஒரு இயக்கமா செயல்படுத்தணுங்க. தவறணும் அப்படின்னா எதிர்காலத்துல நிழலுக்கு ஒதுங்க கூட மரங்கள் இல்லாத சூழல் உருவாகி போயிடும். சரி, செய்ய வேண்டியதுதான் என்ன, மரங்களை வெட்டுறத தவிர்த்து மாற்று ஏற்பாடுகள் செய்யணும். மறு நடுவு செஞ்சாலுமே அதை உயிர்ப்பிப்பதற்காக பணிகளை செய்யணும். சாலைகள் விஸ்தரிக்க நிலம் கையகப்படுத்துறப்ப இருபுறமும் மரக்கண்டு நடுறதுக்கு இடம் ஒதுக்கணும். ஓராண்டுக்கு தொடர்ந்து தண்ணீர் ஊத்தி அதை வளர்த்தெடுக்க வேண்டியது அவசியம். மாநகராட்சி ரிசர்வ் சைட்டுகள் கோயில் நிலங்களோட எல்லையில மரக்கன்றுகள் வளர்க்கணும். குறிப்பா பல மரங்கள் பறவைகளுக்கான மரங்கள் நடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம பண்ணலாம். இன்னும் முக்கியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப யாருடைய பிறந்த நாள் ஆகட்டும், அதே மாதிரியே திருமண நாள் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கிஃப்டா கொடுக்கறது மரங்கள் இல்லைன்னா ஒரு சின்ன செடிகள். அதையும் மீறி இல்லை அப்படின்னா இந்த மூலிகை செடி இருக்கு இல்லைங்களா, அதை கூட கொடுக்கலாங்க. இதுவும் ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இந்த பழக்கம் தொடர்ந்துச்சு அப்படின்னா நினைச்சு பாருங்களேன், நம்ம எல்லா வீடுகள்லயும் ஏதோ ஒரு சின்ன மரமாவது இருக்கும் இல்லைங்களா. சரிங்க, அதை நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நடந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: அப்படி

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, எம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லை.

0: அந்த ஒரு பொருட்கள் எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வியாபாரம் செய்யறோம் அப்படின்னா எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன கீரைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, டெலகிராம், இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நம்ம போட்டோம் அப்படின்னா வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஈஸியா இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான கீரைகளை அவங்க வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அதே மாதிரி நம்ம என்னன்னைக்கு உற்பத்தி ஆகுது பொருள்கள், இப்ப உதாரணத்துக்கு அடுத்த திங்கட்கிழமை தாங்க எனக்கு சிறுகீரை கிடைக்கும், புதன்கிழமை சக்கரவர்த்தி கீரை கிடைக்கும், வெள்ளிக்கிழமை வெண்டையக்கீரை கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே போட்டு விட்டோம்னா அதுல யாருக்கு வேணுமோ சொல்லுங்க அப்படின்னா எனக்கு 2 கட்டு 3 கட்டு அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அவங்களுக்கு முறையான நேரத்துல நம்ம பொருள்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்குங்க. உதாரணத்துக்கு உங்களை தூரத்துல, இப்ப சேலத்துல இருக்கீங்க, பக்கத்துல தும்பல்ல இருந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்க தும்பல்ல என்ன முக்கியமா தோணுது பாருங்க, நீங்க எந்த கிராமத்துல இருக்கீங்க, எந்த குக்கிராமத்துல இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அதே வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் இணைக்கிறது நகரத்தில் ஒரு பெரிய
6: வடபழனி ரோடு ஒரு லாரி லோடு மாம்பழ

0: கொண்டு வந்து கொட்டுவாங்க. கொட்டுனாங்கன்னா என்ன ஆகும்னா, காலையில 7:30-8 மணி கொட்டுனாங்கன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு லாரி லோடு 11 மணி 11:30 மணிக்கு எல்லாம் தீந்துரும். அப்ப அதுல எப்படி என்ன தெரியும், சனிக்கிழமை ஒரு கொண்டு வந்து விற்பாங்க அப்படிங்கறது. அப்படி விற்கிறாங்கன்னா விற்கிறாங்கிறத மக்களே வந்து பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் எப்படியோ சொல்லிடுவாங்க. ஆனா வந்துருவாங்க ஆளுங்க, விற்றுருவாங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள் நமக்கு பெரிதுமே உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம். இதன் மூலியமா நம்ம வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போலாம் அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: சோன் மிட்டா சோக்க பே
3: ஓகே
2: வாசி மாமா.

0: டேய் என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு.
1: என்னன்னு மச்சான் சொல்றது, உண்மையை சொன்னாலே அடிக்க வராங்க.
0: இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்.
1: அது ஒண்ணும் இல்ல மச்சான், பஸ்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு தாத்தா தோள்பட்ட மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா.
0: அப்புறம்
1: நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோள்பட்டன்னு சொன்ன மச்சான், அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா.

பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் கோட்டமேட்டுப்பட்டி கிராமத்துல இருந்து கோவிந்தன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதங்கள் வந்து விற்பனை அதிகமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த புலி விவசாயமும் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதங்கள்ல அதிகமா இருக்குங்க ஐயா, அதை பத்தி சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு
4: மார்ச் மாசம் போயிருச்சு, கொஞ்சம் பார்த்து வரக்கலையெல்லாம் ஒடிச்சு எஞ்சிட்டு உழுக்கணும். சில பேர் வந்து அப்படியே ஏறாங்கன்னா தவறிட்டு உழுந்து செத்து போயிருவாங்க, அடியும் போட்டு போயிடும். அதனால வந்து பார்த்து உழுக்கணும். அதெல்லாம் ஏகப்பட்ட கஷ்டம் தான் புளிய மரத்துலேயே அறிவு உழுக்கிற. வண்டி போகக்கலாம், வண்டி ரெண்டு பக்கம் கொஞ்சம் பார்த்து தான் ரோட்டை கூட்டணும். ரோட்டை கூட்டினா ரோட்டில் காய் கொட்டிடுச்சுன்னா நம்ம வந்து லபுக்குன்னு போய் கொட்டினா வண்டி வந்து அடிச்சு போயிடும். பார்த்து தான் கூட்டணும், உஷாராக பார்த்து உழுக்கணும்னு வச்சுக்கவேன். எதை பண்ணாலும் உஷாராக உழுக்கணும், இல்லை கொஞ்சம் ஏமாந்து போனால் கூட இதான். மரத்துக்கு எந்த நேரம்னா கரெக்டாக மணி ஒரு 8 மணிக்கு போயிடும். 8 மணிக்கு போய் மணி 12 மணி வரைக்கும் கொடுக்கும். அப்புறம் சாப்பாட்டுக்கு, அப்புறமேட்டு சாப்பாட்டு விட்டு மணி 3 மணிக்கு ஏறணுமா, மணி 4 மணிக்கெல்லாம் நிறுத்திடுவோம், ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டுருவோம். அதனால கஷ்டம் தான், கூலி அதிகம் தான் அவங்களுக்குலாம், 1000 ரூபா 1200 ரூபா கேட்பாங்க. நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுப்படியாகும். கட்டுப்படியாகாத போது ஆள் கிடைக்கணும், ஆள் கிடைக்கிறது கஷ்டம். புளியில் லாபம்லாங்கிறது கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா தான் சில பேர் வந்து ஏசி வெள்ளையாக வேணுங்கிறவங்க வாங்குவாங்க, சில பேர் வந்து கருப்பு புளி ஒட்டுக்காக வாங்கி வச்சுக்கலாம் நமக்கு அதுதான் ரசம் நல்லா இருக்குன்னு வாங்கி வைக்கிறவங்க வைப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பழைய புளி தாங்க எதுக்குமே ரூஸ் ஆகும். ரூஸ் ஆகிறதுனா பாரு, நாங்களாம் வருஷத்துக்கு வச்சுக்குவோம், 10 கிலோ 5 கிலோ வச்சுக்கிட்டோமா, அந்த பழைய புளியை தான் கருப்பாகனாலும் அதுதான் ஊற்றி ரசம். புதுசாக வாங்கினா அது டேஸ்ட் குறைஞ்சி போயிடுது. இப்போ காய்கறியே குழம்புக்கு வைக்கிறோம்னா அது டேஸ்ட் கம்மியாக தான் வரும். வாங்கிட்டு வந்த உடனே வச்சிருந்து குழம்பு வச்சா அது டேஸ்ட் வரும். அதனால தான் நன்றி.
3: முறிஞ்சதா இருந்தாவோ, அந்த மரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காஞ்ச மரமா இருந்துச்சுனாவோ, இல்லனா அந்த மரத்தோட ஓரத்துல ஏறப்பயோ கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா வேலைகள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா சிரமங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வங்கர். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பொதுவாவே பார்த்தோம் அப்படின்னா வெங்காயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த புள்ளி நோய்கள், அதே மாதிரியே கருகல் நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து தாக்குதலை ஏற்படுத்துது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வெங்காயத்துல எந்த மாதிரி வெள்ளை அழுகல் நோயோட தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மேலும் நோயின் தீவிரம் அதிகமாகும் நிலையில் கார்பன்டசிம் பிளஸ் மேங்கசப் கலந்த பூஞ்சான குள்ளி 1 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இத்துடன் ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிப்பது அவசியமாகும். இதே தவிர மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கும் பொழுது வெள்ளை அழுகல் நோயின் தாக்குதலும் வெங்காய பயிரை தாக்குகின்றன. இந்த நோய் தாக்குதலினால் இலைகள் மஞ்சளாதல் மற்றும் நுனி கருகுதல், செடிகளை பிடுங்கி பார்க்கும் பொழுது வேர்கள் அழுகி காணப்படும். வெங்காய குமிழ்களின் அடிப்புறம் வெள்ளை அல்லது சாம்பல் நிற பூஞ்சன வளர்ச்சி காணப்படும். தாக்குதல் அதிகமாகும் பொழுது சிறிய கருப்பு நிற போல வடிவிலான ஸ்க்ளூரோசியா என்ற வித்து காணப்படும். இதனால் வெங்காய குமிழ் முழுவதுமாக அழுகிவிடும். இந்த நோயை கட்டுப்படுத்த பயிர் வகைகள் சோளம் அல்லது மக்காச்சோளம் கொண்டு பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். சுத்தமான விதைகளை பயன்படுத்த வேண்டும். அங்கக உரங்களோடு சேர்ந்து உயிர் உரங்களையும் இட வேண்டும். பினமில் அல்லது கார்பன்டசிம் 4 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதை தவிர வெங்காய பயிரை இலை கருகல் நோயும் தாக்குகிறது. குளிர்ந்த காலநிலை பருவங்களில் வெங்காயத்தின் முக்கிய நோய் போட்டிடிஸ் ஆகும். லேசான நோய் தொற்றுடன் விளைச்சலை பாதிக்காது, ஆனால் கடுமையான நோய் தொற்றுகள் பெரிய மகசூல் குறைப்புகளை ஏற்படுத்தும். இலைகளில் நூற்றுக்கணக்கான வெள்ளை புள்ளிகள் தோன்றுகின்றன. இந்த நோய் பின்னர் வேகமாக பரவி புள்ளிகள் ஒன்றிணைந்து இலைகள் கீழே காய்ந்து விழுந்துவிடும். இந்த நோயை கட்டுப்படுத்த பூஞ்சான குள்ளிகளை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறையில் பயன்படுத்த வேண்டும். கார்பன்டசிம் 4 கிராம் 1 கிலோ விதைக்கு சேர்த்து விதை நேரத்தை செய்வதனாலும் இதன் தாக்குதலை குறைக்க முடியும். ட்ரைகோடர்மா அஸ்பரில்லம் என்ற உயிர் நோய் கட்டுப்பாட்டு காரணியை கொண்டு விதை நேர்த்தி அல்லது குமிழ் நேர்த்தி செய்வதன் மூலமாகவும் இந்த நோய் தாக்குதலை வெகுவாக குறைக்க முடியும். இவ்வாறாக நாம் வெங்காய பயிரில் ஒருங்கிணைந்த நோய் முறைகளையும் மேற்கொண்டு நாம் பாதுகாத்தால் வெங்காய பயிரை நோய் இல்லாமல் நாம் நகதிய மகசூலை பெற முடியும். வணக்கம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப வெங்காய பயிரை இலை கருகல் நோய் எந்த மாதிரி தாக்குதலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது வெங்காய பயிர் சாகுபடி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது உபயோகமா இருந்திருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ரஜினியோடது அந்த மாதிரி பேரை கேட்டாவே நாவல சுவையூறும்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மதத்தினருமே சகோதரர்களா உடன்பட்டு வாழக்கூடிய ஓர் ஊர் உடன்குடி. கடற்கரைய ஒட்டிய செம்மன் தேரியாக விளங்கிய மிகப்பெரிய கிராமம் இன்னைக்கு தேர்வு நிலை பேரூராட்சி திருச்செந்தூர்ல இருந்து 15 நிமிடம் பயணத்தால 12 கிலோமீட்டர் தொலைவுல வந்துடுதுங்க. இன்னைக்கும் உடன்குடி அப்படின்ற ஊரோட பெயரை நம்ம கேட்டாவே நாவல இனிப்பு சுவை ஊருன்னா பாத்துக்கோங்களேன். காரணம், உலக புகழ் பெற்ற புவிசார் குறியீடு பெற்றிருக்க கூடிய உடன்குடி கருப்பட்டி. உடன்குடியோட பெயரால அழைக்கப்பட்டாலுமே இந்த ஊரை சுத்தி இருக்க கூடிய தாண்டவன் காடு, குளசை, மாதவன் குறிச்சி உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களும் செம்மன் தேரிகள்ல கூட்டம் கூட்டமா நிக்கக்கூடிய பனை மரங்கள்ல இருந்து பதநீர் இறக்கி காய்ச்சப்படும் சுவையான கருப்பட்டி உடன்குடியின் பெயரால உலக புகழ் பெற்றிருக்கு. உணவே மருந்து அப்படின்றதுல கருப்பட்டிக்கு எப்பவுமே முதலிடம் தாங்க. ஏன்னா இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் எண் 35, இது வெள்ளை சர்க்கரையை விட கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிருக்கு. வெள்ளை சர்க்கரை விட இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்களும் கருப்பட்டியில இருக்கு. திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்ட மக்களோட அன்றாடம் கருப்பட்டி காஃபி இல்லாம போகாதுன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கும் இங்க கருப்பு காப்பியும் சுக்கு காப்பியும் கருப்பட்டி கலந்து தயார் செய்யப்படுது. அது மட்டுமா, கருப்பட்டி மிட்டாயும் சுக்கு கருப்பட்டியும் தமிழர் உணவு பண்பாட்டுல நீண்ட காலமா இடம்பெற்று வருதுங்க. சித்தா ஆயுர்வேத மருந்துகளுக்கான கச்சா பொருட்கள்ல கருப்பட்டியும் பனங்கற்கண்டும் முக்கியமான கச்சா பொருளா விளங்குது. காரணம், இதய ஆரோக்கியத்துக்கு தேவைப்படக்கூடிய பொட்டாசியம் எலும்புகளை வலுவாக்கும், கால்சியம் ஆகிய 2 சத்துக்களோடு இரும்பு சத்தும் நிறைஞ்சிருக்கிறதுனால மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஜீரண மண்டலத்துல அதிக தோழமையோட செயல்படக்கூடிய மருந்துணவாக கருப்பட்டியும் பனங்கற்கண்டும் மாறிடுச்சு. இந்தியாவில மொத்தமா 8.5 கோடி பனை மரங்கள் இருந்தாலுமே அதுல 5 கோடி பனை மரங்கள் இருக்கிறது தென் தமிழ்நாட்டுலதான். பனை மரத்துல இருந்து பதநீர் இறக்கி காய்ச்சப்படும் கருப்பட்டி உற்பத்தி பனையோலை, பனை நார் கொண்டு செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பனை விவசாயத்தை வாழ்வாதாரமா கொண்டு தென் தமிழ்நாட்டுல 3 லட்சம் குடும்பங்கள் வாழுது. ஆனாலுமே உடன்குடியும் அதனை சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்களும்

கருப்பட்டிக்காக புகழ்பெற்று விளங்க காரணம் நாக்குல அப்படி வச்சதுமே அப்படி கரைஞ்சு போயிரும்னா பாத்துக்கோங்களேன். அதனுடைய தனித்த சுவையும் மனமும் தாங்க. சின்ன குழந்தைங்களை கூட உடன்குடி கருப்பட்டியை எடுத்து நம்ம புட்டோம் அப்படின்னா பொல பொலன்னு உதிர்ந்து போயிருமாங்க. காரணம் அதனுடைய இலகுவான தன்மை தான். என்னங்க கருப்பட்டியை பத்தி சொல்லும் போது நம்மளுக்கு நாக்குல அப்படி ஏச்சு ஊறுது இல்லையா? கண்டிப்பா அந்த சைடு போனோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது. அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தை சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட இந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து

1952 ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜீவானந்தம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து சேலம் அப்படின்னாவே இதுல வந்து நிறைய ஃபீல்டு இருக்கு. டாக்டர் இருக்கு, டீச்சர் இருக்கு, அந்த மாதிரி பிளம்பிங் இருக்கு, எலக்ட்ரீஷியன்ஸ் இருக்கு. இவ்வளவு ஃபீல்டு இருக்கும் போது ரோபோட்டிக்ஸ் நீங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன?
3: ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ்ன்றது நான் உள்ள அந்த கம்பெனிக்குள்ளே போகிறப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ரோபோட் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஒரு ஐடியாலஜியில் உள்ளே போனேன். பட் ஆனால் ரோபோட்டிக்ஸ்ன்றது அது கிடையாது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இனோவேட்டட் ஐடியாஸை கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் ரோபோட்டிக்ஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அந்த அசம்பிள் பண்ணுறது, டிஸ்அசம்பிள் பண்ணுறது, கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதனால் இதை பற்றிலாம் இன்னும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் ரோபோட்டிக்ஸ் சூஸ் பண்ணேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது லீலா டியூஷன் அகாடமி மற்றும் நெக்ஸ்ட் ஜென் ரோபோட்டிக்ஸ் அகாடமி தொடங்குறதுக்கான ரீசன் என்ன?
3: ஆக்சுவலி இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணவே டைம் கரெக்டாக இருக்குது. மேஜரான பேரண்ட்ஸ் வந்து ஃபோன்ஸை கொடுத்து தான் பசங்களுக்கு சாப்பாடே ஊட்டுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. அதை நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நம்ம லீலா டியூஷன் அகாடமி ஆரம்பித்தோம். நமக்கு சண்டேஸ் கூட லீவ் கிடையாது. சண்டேஸ்மே நமக்கு வந்து டியூஷன் கிளாஸஸ் போகும். தென் ஒரு அகாடமி அப்படின்றதுனால ஆல் சப்ஜெக்ட்ஸு ப்ளஸ் ஃபோனிக்ஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, அப்புறம் கோடிங் கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்கோம். தென் இந்த தடவை எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு மியூசிக் கிளாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். சில குழந்தைங்க மியூசிக்லேயே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, கீபோர்டு, கிட்டார் இந்த மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் நம்ம குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தான். தென் நெக்ஸ்ட் ஜென் ரோபோட்டிக்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, நிறையா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற குழந்தைங்க, இப்போ நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு இதான் இன்ட்ரெஸ்ட், நான் இப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். சில குழந்தைங்க அந்த இடத்துல பிரேக் ஆவாங்க. அந்த இடத்துல ஆகக்கூடாது. இது நம்ம வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய கரிக்குலம் கூட நம்ம இது மிங்கிள் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் நெக்ஸ்ட் ஜென் ரோபோட்டிக்ஸ் அகாடமி. நானும் இன்னொருத்தரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஒன் ஆஃப் த சிஇஓ. அவர் நேம் விஸ்வா. ஐ எம் அ டிரெக்டர் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென் ரோபோட்டிக்ஸ் அகாடமி.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது குழந்தைங்களுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜீவானந்தம் அவர்கள் அவங்களோட இந்த ரோபோட்டிக்ஸ் துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜீவானந்தம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ரோபோட்டிக்ஸ் பயணத்துல என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த ரோபோட்டிக் பயணத்தோட முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
4: ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்போம், ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. ஸோ ஒரு ரோபோட்டிக்ஸ் மாஸ்டராக, ஒரு டீச்சராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போய் நிற்க போகிறோம். அப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்க போதுன்னு ஒரு ஃபியரில் தான் போய் நின்னேன். பட் ஆனால் அங்கே போன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட சார் சார் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசுகிற விதம், அவங்க நமக்கு சார் இது இது இந்த பீரியட் தான் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற விதம் ரொம்ப ஊக்கமிச்சிச்சு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், வே ஆஃப் திங்கிங் மெத்தடு, இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து என்ன, நானே வந்து ஒரு டீச்சராக உணர்ந்தேன். ஸோ அந்த கிளாஸில் பசங்களாம் ராவடி பண்ணுவாங்க, அப்போ நம்மளும் அந்த டைமில் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாமே நமக்கு அந்த மெமரிஸ் ஒன்று கிரியேட் பண்ணும், நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு நம்மளை கொண்டு போயிடும்.
3: ஓகே ஓகே, அதாவது உங்களோட முதல் நாள் அனுபவமே ரொம்பவே சூப்பராக இருந்தது சார். அடுத்தது வந்து உங்களோட இந்த 2 வருட ரோபோட்டிக்ஸ் பயணத்தில் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
4: மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா ரோபோட்டிக்கா அப்படின்னு ஒரு காம்படிஷனு, எங்கள் ஆட்டோமேட்டிக்ஸ் கம்பெனி கண்டக்ட் பண்ணுற காம்படிஷன், அது நேஷனல் லெவல் காம்படிஷன். அந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் தருமபுரி

0: இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் சைட்லேருந்து. அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60 பேருமே ப்ரைஸ் அடித்தாங்க. அதில் ஒரு 2 பேர் டாப்பில் வந்தாங்க, அப்புறம் ப்ளஸ் கேஷ் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ அதை அந்த நான் கீழே ஸ்டேஜில் நின்று பார்க்குறேன். அவங்க ப்ரைஸ் வாங்குறது வந்து அவங்க என்கிட்ட கேட்ட டவுட்ஸு அது எல்லாமே கூட போகட்டும், ஆனால் அவங்க வாங்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்மளால் அவங்க வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்மளாலேயும் முடியுது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ்னால் என்னென்னு புரிய வைக்க முடியுது, ப்ளஸ் அவங்களால ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுது, ப்ளஸ் அதுக்கான ப்ரைஸும் வாங்க முடியுது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஸோ அது மறக்க முடியாத நினைவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது இவ்வளோ மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உங்களோட மறக்க முடியாத அனுபவம் அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜீவானந்தம் அவர்கள் அவங்களோட ரோபோட்டிக்ஸ் பயணத்தோட முதல் நாள் அனுபவம் மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுடுவாங்க நேயர்களே. Thank you.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜீவானந்தம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்க, என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த 2 வருட ரோபோட்டிக்ஸ் பயணத்துல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எப்படி அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க?
2: ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள்னு உடனே ஞாபகம் வர விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமனா இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கம்யூனிகேஷன் தான். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப அடி வாங்கிச்சு. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த ஸ்கூலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் சிபிஎஸ்இ ஸ்கூலு. எனக்கு அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியல, அந்த பசங்கிட்ட எப்படி என்னோட கண்டென்ட்டை கொண்டு போய் டெலிவரி பண்றதுன்றது எனக்கு தெரியல. ஸோ அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு விஷயம்.

0: அது எப்படியாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு யூடியூப்ஸு ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் நாலு பேர் சேர்ந்து இங்கிலீஷில் பேசுவோம், டெய்லியும் ஒரு கால் எடுப்போம். ஏன்னா இங்கிலீஷ் இஸ் ஏ லாங்குவேஜ், அது வந்து பார்த்திங்கன்னா படிக்கவும் முடியாது மனப்பாடமும் பண்ண முடியாது, பேச பேச தான் வரும். ஸோ அதனால் நாங்களும் ஒரு கால் எடுத்து பேசுவோம், வராத எப்படி அது வராமல் போகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் கால் எடுத்து பேசி அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒன் இயர் கழித்து அதே ஸ்கூலில் போய் ஃப்ளூயண்ட்டாக நான் இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணது எங்கள் டீச்சர் ஒருத்தங்க, அவங்க பேர் வந்து சகாயம்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு இங்கிலீஷ் கிளாஸை பர்சனலாகவும் எடுத்தார், ஆன்லைன்லேயும் எடுத்தார், டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணார். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு ஒருத்தங்களை சொல்லணும்னு தோணுது. ஆக்சுவலாக நான் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு மெரிட்டில் சீட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஆனால் எங்கேயுமே ஆப்வியஸாக கிடைக்கல. ஏன்னா டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் முடியும், ஆனால் பிஇயோட அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போகும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ தான் ஏடிஎல் டைலர் ஷாப் வச்சுருப்பார் ஒருத்தர், அவர் பேர் லோகநாதன் சொல்லிட்டு, அவர் தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணி அங்கே ஏவிஎஸ் இன்ஜினியரிங்கில் ஒருத்தர் மூலியமாக எனக்கு ஃப்ரீயாக அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பிஇ முடிச்சிருக்க முடியாது, இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் வந்திருக்க முடியாது. ஸோ அதனால் அவரை இந்த இடத்துல சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே அதை தாண்டி இவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் நீங்கள் மறக்காமல் இப்போவும் நீங்கள் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது இந்த ரெண்டு வருட பயணத்தில் ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க அப்படின்னா யாரை சொல்வீங்க?
0: சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேரண்ட்ஸ் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்க பேரண்ட்ஸ் வந்து டிகிரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு 1 lakh சேலரிக்கு வேலைக்கு போகணும், 2 lakh சேலரிக்கு வேலைக்கு போகணும் அப்படின் தான் எல்லாத்தோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா இந்த ரியாலிட்டி என்னன்றது அவங்களுக்கும் தெரியல, அது நம்மளாலேயும் குத்த சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் வந்து மாதம் ஒரு 15,000 சம்பாதிச்சாலுமே எங்கள் வீட்டில் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாக இருக்கட்டும், இல்லை எப்படி எனக்கு அந்த ஒரு பாசம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கட் ஆகாமல் எனக்கு கனெக்டாக போச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்கல. ஸோ அதனால் என் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டாகவும் அவர் தான், மணி அண்ணான்னு சொல்லுவாங்க, அவர் அண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கிறப்பையும் ஃபினான்ஷியலியாக இருக்கிற டைம்லேயும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து எனக்கு அப்போது காலேஜ் டைம்லேயும் சரி, இப்போ ஒரு வேலைக்கு போன ஒரு 1 இயராகவும் என்கிட்ட பைக் சரியாக இல்லை, பைக்குன்ற ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை. அவர் எனக்கு நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்கிட்ட கொடுத்துருவார் ஒரு 1 month 2 monthனா கூட கேட்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியலாகவும் சரி, இந்த மாதிரி வெஹிக்கல் இந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்னாலும் வந்து பண்ணுவார், அவர் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவார். அவர் வந்து பைக் பட்டர் வச்சுருக்காரு சொந்தமாக, ஏ ஆஸ்கார் தேட்டர் ஆப்போசிட்டில், அவர் பேர் வந்து மணிகண்டன். ஸோ அவர் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் பர்சனாக இருந்தார் எனக்கு இந்த 2 இயர்ஸில்.
1: ஓகே ஓகே சார். அதாவது உங்களுக்கு ரொம்பவே நிறைய பேர், உங்கள் ஃபேமிலியும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜீவானந்தம் சார், அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி சவால்கள் இருந்துச்சு, எப்படி அதை தாண்டி வந்தாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜீவானந்தம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ரோபோட்டிக்ஸ் பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப வந்து பொதுவா டாக்டர், இன்ஜினியரிங், நர்சிங் இல்ல ஆர்ட்ஸ் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ரோபோட்டிக்ஸ் அப்படின்னாவே சில பேருக்கு புரியாது, அதுக்கு என்ன ஃபியூச்சர்
4: தெரியாது. இந்த மாதிரி நிறையா ரிலே கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. ரொம்ப ஒரு பெரிய பெரிய காலேஜில் படிக்கிறவங்களுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி, நான் சொல்கிறேன், யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது சுத்தமாகவே ஐடியா இருக்காது. இதை வந்து நம்ம வந்துட்டு ஏன் அந்த ஐடியா கொடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து அது ஸ்கூல்ஸ்லேருந்தே நம்ம கொடுத்துருக்கணும். தவறாக ஒரு இது பண்ணதுனால தான் நமக்கு இந்த இப்போது வந்துட்டு எதுவுமே தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஃபேக்கல்ட்டியும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்டென்ட் தான் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ராவும் வேறு எதுவும் எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை மட்டும் தான் படிக்கணும், ஸ்கோர் பண்ணணுன்ற மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
3: ஓகே ஓகே சார், இதோட பெனிஃபிட் என்ன சார், ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற பெனிஃபிட் இல்லை ஃப்யூச்சரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம் ரோபோட்டிக்ஸ் படித்தா அப்படின்னா?
4: ஃப்யூச்சர், அதாவது ரோபோட்டிக்ஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா இப்போ வந்துட்டு கார் மாடல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து டொயாட்டாவில் இந்த மாடல் வருது, டாட்டாவில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பேக்கெண்ட்லேருந்து ரோபோட்டிக்ஸ்னு ஒரு சோர்ஸ் தான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஒரு புது டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஒரு புது இனோவேட்டட் ஐடியாஸ் இல்லை ஒரு காரில் ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு ரோபோட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய துறையில் தான் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோபோட்டிக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் அண்ட் டெப்தாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு, ஒரு பைக் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் பேக்ஹெண்ட்லேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அது வந்து ஏதோ ஒரு மெக்கானிக் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட் அவ்வளோதான் நமக்கு. பட் ஆனால் அது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, புது ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஜின் வந்து நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை ஈவி வெஹிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ வேலை வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தான் இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர் சார், அதாவது ரோபோட்டிக்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது உங்களோட இந்த 2 வருட அனுபவத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டாவோ ஒரு அவார்டாவோ நீங்கள் எதை பார்க்குறீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட வந்து ட்ரெயின் ஆகி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரைஸ் வாங்கினது, அது எனக்கான அச்சீவ்மெண்ட்டுன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்ல நிறையா ட்ராயிங், நான் சின்ன வயசுலேருந்து ஆர்டிஸ்ட்டு. ஸோ வந்து ட்ராயிங்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், நிறைய காம்படிஷன் போய் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு நான் ப்ரைஸ் வாங்குறத விட ஸ்டூடெண்ட் வந்து நான் சொல்லி கொடுத்து அவங்க ப்ரைஸ் வாங்குறது தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன்.
3: ஓகே ஓகே சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களோட அனுபவத்துலேருந்து சொல்லுங்கள்.
4: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிகிரி சூஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் 12th இருக்கட்டும் இல்லை டிப்ளமோ லேட்டர் என்ட்ரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் தான் 99% ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. 1-2% தான் வந்துட்டு எனக்கு இது எடுத்தால் இங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்கோப்போடு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கோப் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா இங்கே. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்துட்டு இப்போ அது ரிலேட்டடாக பார்த்தாலும் சரி, அது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாவது நீங்கள் பார்த்தாலும் சரி, டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேயே நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எண்ட் ஆஃப் த காலேஜ் டேஸ் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரீம் கம்பெனியில் நீங்கள் கூகுள் அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி நீங்கள் செலக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கான எஃபெக்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். இல்லைனா ஆஃப்டர் காலேஜுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்.
3: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா மாணவர்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.
4: நன்றி மேம்.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜீவானந்தம் சார் அவங்களோட இந்த ரோபோட்டிக்ஸ் பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அது யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், அதுல அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் உங்கள் கூட பேச வந்தாச்சு. சரி சத்யா, இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் சீரியஸாக பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்குறது எனக்குமே புரியுது. இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராமம் என்ன சத்யா திடீர்னு கிராமத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போது ஒரு இந்தியாவுக்கு முதுகெலும்பு அப்படின்னாவே கண்டிப்பாக கிராமங்கள் தாங்க. நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இல்லை தொழில்நுட்ப ரீதியாக இருக்கட்டும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சு முன்னோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியாவை ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைஞ்ச நாடாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு முத வித்து கிராமத்தில் தான் இருக்கணும். ஏன்னா கிராமத்தில் தான் அதிக முன்னேற்றங்கள் தேவை. பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் பேஸ்டில் இல்லை ஒரு டெக்னாலஜி பேஸ்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்து தான் அதோடைய வளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இந்த கிராமத்துக்கான வளர்ச்சி எதில் இருக்குது? டெக்னாலஜி ரிலேட்டடாக அதிகமாக வளர்ச்சி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிராமம் சீக்கிரம் வளருமா? இல்லை பொருளாதார ரீதியாக நம்ம வந்து அடுத்தடுத்து பொருளாதார ரீதியான நிறைய திட்டங்கள் நிறைய தொழில்கள் இதெல்லாமே தொடங்கிட்டே இருந்தோம்னா கிராமம் செழிப்பாக மாறுமா, கிராமம் வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கிராம வளர்ச்சிக்கு அதிகம் தேவை தொழில்நுட்பமா இல்லை பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சத்யா என் கூட 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஏஐ டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் இதெல்லாத்தையுமே வந்துட்டு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறது, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது. ஆனால் இது ரெண்டுலேயுமே சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது. ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு கிராமத்தை முன்னேற்றுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற நல்ல படித்த தெளிந்த அங்கே வந்துட்டு ஒரு எம்ப்ளாயிஸோ இல்லை வந்துட்டு மக்களோ வந்துட்டு இருக்கணும். அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கும் டெக்னாலஜி ரிலேட்டடாக அவங்களோட அறிவு. ஆனால் அதனால பொருளாதாரம் முன்னேறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் அந்த கிராமமும் முன்னேறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியாக அதாவது தொழில் புதுசு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி அப்படி ஏதாவது ஆரம்பித்து அந்த கிராமத்தை வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அதிகமாக்குறோம் கொஞ்சம் முன்னேற்றி காட்டுறோம் அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு சில பல கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது, சில பல இடையூறுகள் இருக்க தான் செய்யும். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. கிராம வளர்ச்சிக்கு அதிகம் தேவை தொழில்நுட்ப அறிவா இல்லை பொருளாதார முன்னேற்றமா, இந்த தலைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன

0: காலத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிராம வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தேவை என்ன, தொழில்நுட்பமாக இல்லை பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
6: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
7: தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப கிராமப்புறங்களுக்கு வளர்ச்சிக்கு மிக மிக தேவைப்படுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதாரமா ஓரளவுக்கு கிராமங்கள் விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சு பிரதானமான தொழிலாக லாபம் அப்படிங்கறத பார்த்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் அப்படிங்கறதுல இருக்கிறாங்க. வேற இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இன்னும் பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத மக்களையும் பார்க்க முடியறது. அண்ட் அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கறதுல இணையதள வசதி அப்படிங்கிறது இல்ல. சோ கிராமங்கள் இன்னும் அடுத்த படிநிலைக்கு முன்னேற்றத்திற்கு போக முடியாம ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்புற இல்லாதது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சோ கிராமப்புறங்கள்ல நிறைய வசதிகள் அப்படிங்கறது தொழில்நுட்பம் சார்ந்து கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது மக்களினுடைய வாழ்க்கையில ஏற்படும். அது மூலியமாகவும் அடுத்த படிநிலைக்கு கிராமப்புறத்துல வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேற்கொண்டு மக்கள் முன்னேறுவது ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கறதும் இருக்கும். இணையதளம் வேணும், செல்போன் அதனுடைய வருகை அப்படிங்கிறது வேணும். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் சிறப்புற கிராம பகுதிகளில் இருந்தது அப்படின்னா இன்னும் நன்றாக வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன் சத்யா.
6: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
7: மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
6: நன்றி, நன்றி அண்ணா. சந்திரசேகரன் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக கிராமப்புறங்களில் நெட்ஒர்க் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட சிட்டியில் இருக்கும்போது டவர் கிடைக்குது, ஆனால் கிராமத்துக்கு போனோடனே டவர் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்மளால் யூடியூப் பார்க்க முடியல, ஃபேஸ்புக் பார்க்க முடியல, எந்த ஒரு நெட்ஒர்க்குமே வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியுது கிடையாது. அதனால கண்டிப்பாக முதல்ல நெட்ஒர்க்கை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். அங்கே வந்துட்டு நிறைய நெட் கிடைக்கிற மாதிரி, நிறைய வந்துட்டு தொழில்நுட்பம் சார்ந்த வசதிகள் கிடைக்கிற மாதிரி அங்கே முதல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தொழில்நுட்பத்துக்கே நம்ம மட்டும் போகணும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஏஆர் ஆனந்த் அண்ட் என்ஜியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிராமத்துடைய வளர்ச்சிக்கு எது அதிகம் தேவை, தொழில்நுட்பமா இல்ல பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இப்ப ஒரு சூப்பரான நேயர் வெயிட்டிங்ல வந்துட்டாரு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுறேன்.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
4: இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கிராம வளர்ச்சிக்கு அதிகமா பொருளாதார தேவைதான் அதிகமா தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு கல்வி கற்கறதுக்கு கூட இன்னைக்கு பொருளாதாரம் தேவைப்படுன்றது ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நம்ம காலேஜ் போறதுக்கு பிஎஸ்சில இருந்து எல்லாமே வந்து அதுல அடங்கும்னு சொல்லலாம். அப்புறம் கிராமம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க பொருளாதாரம் இருக்கணும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்திருக்கணும். அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பொருள் வாங்கக்கூடிய அந்த வாங்கும் திறன் வந்து மேம்படணும்னா அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் இருக்கணும். அப்படி எல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் அடிப்படை வசதிகள், சாலைகள், கல்வி, சுகாதாரம், அப்புறம் வந்து அவங்களுக்கு கூட இருப்பிடத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும்னா பொருளாதாரம் இருக்கணும். இதுக்கு மத்தியில தான் அந்த கிராமங்கள் வளர்ச்சி அடையுது. அப்ப அவங்க கிட்ட ஒரு நிதி ஆதாரம் இருந்தாதான் அவங்களால அதை வந்து உருவாக்க முடியும். அந்த தொழில்நுட்பம்ன்றது கண்டிப்பா இருக்கணும். அந்த பொருளாதாரத்தை உயர்த்திட்டாங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு அவங்க நாட்டு நடப்புல தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னைக்கு எல்லா பொருளும் வாங்கணும்னா பொருளாதாரம் வேணும். இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வாங்கினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இன்னைக்கு 20,000 வரைக்கும் விற்கிது. அப்ப அவங்களோட பொருளாதாரம் வளர்ந்தாதான அதை வாங்க முடியும். அதை வச்சு நம்ம தொழில்நுட்பத்தை கத்துக்கலாம், படிக்கலாம். இன்னைக்கு வந்து எல்லாமே இலவசமா கிடைக்கல, எல்லாமே வந்து இன்னைக்கு பணம் இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்தை மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க மெயினா கிராமப்புறங்கள்னு சொல்லியிருக்கிறதுனால நான் கிராமப்புறத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் இருந்து அதுக்கப்புறம் தொழில்நுட்பம். ஒரு மனிதனுக்கு உடல் வந்து பொருளாதாரம்னு வச்சுக்கிட்டா அந்த மூளைன்றது வந்து தொழில்நுட்பமா சொல்லலாம்.
3: சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப சூப்பராக. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
4: நன்றி
3: மாணிக்கவேலண்ணா, ரொம்ப சூப்பராகவே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, கிராம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை தொழில்நுட்பமா இல்லை பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சோனா. பண்பலையின் இனிய தொகுப்பாளர் சத்யாவதற்கு நம்ம நேரிலும் நண்பர் வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மூல ராணவங்க.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. நல்லா
2: இருக்கீங்களா? அவங்க கிராம வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து பொருளாதார வளர்ச்சியா தொழில்நுட்ப வளர்ச்சியான்னு கேக்குறீங்க
1: சரிங்களா?
2: பொருளாதார வளர்ச்சி முக்கியமானதான் கிராமங்கள்ல. அது எல்லாம் இப்ப எப்படிங்கன்னா நகரங்களுக்கு போயிட்டு இருக்குதுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கல்ல கிராமங்கள்ல,
1: என்னங்க
2: கறவை மாடு வளர்த்தல் ஆடு மாடு வளர்த்தல் அந்த அந்த லைன்ல அவங்க அப்படித்தான் இருந்து அவங்களுடைய பொருளாதார உணவு தேவைகள் நிறைவு செய்யறதுல இருக்காங்களே ஒழிய, இப்ப இருக்கிற தலைமுறையில எல்லாம் ஐடி கம்பெனி வேற நகரங்கள்ல வேலை எடுத்து வர தொழில்நுட்பம் இது தொழில்நுட்ப வளர்ச்சி
1: என்னங்க
2: நகரங்கள்ல இருக்கிறதுனால எல்லாம் அங்க அனுப்பிடுறாங்க. இப்ப பாத்தோம்னா எனக்கு தெரிய நிறைய கிராமங்கள்ல வீடுகள்ல காலியாக இருக்கிறதுனால பாக்குறேன். எனக்கு தெரியாது திருப்பூர் மாவட்டத்துல சில கிராமங்கள்ல அது இருக்குது. அது காரணம் என்ன, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வந்து எல்லாம் நகரங்களுக்கு குடியேற்றம் போயிடுறாங்க திருப்தியா. அது எப்படி கேட்டீங்கன்னா, இது வந்து அந்த மாமூலம் இருக்கிற அந்த விவசாய தொழில் ஆடு மாடு வளர்த்தல் இந்த இது விவசாயத்துல பெரிய பெரிய வாக்குற அதன் பார்த்துட்டு பாக்குற வேலைகள் இருக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து படிக்கிறதுக்கு அங்க அனுப்பிடுறாங்க இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க என்னங்க. அதனால இளைஞர்கள் அங்க போனாலும் அவன் மறுபடியும் எப்படி கிராமத்துக்கு வந்தாலும் அந்த பொருளாதார தேவைகளுக்காக அங்க அந்த மாதிரி வேலைகள் பார்த்து அதுன்னு இருக்கிறாங்க. கிராமங்கள அடிப்படை தேவையான பொருளாதார வளர்ச்சி இப்படி மம்பீர்கள் வயசானவர்கள்லாம் இருந்தாலும் அவங்க எங்களுடைய வாரிசுகள்லாம் நகரங்களுக்கு போய் அங்கதான், அதாவது இன்னும் சொல்ல போன நகரங்கள்ல வெளிநாடுகளுக்கு போறாங்க வேலைக்கு ஆகிட்டு. அது அப்படி அவங்கதான் வந்து இந்த கிராமங்களுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கிறாரு என்று நான் கருதுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கிராமங்கள்ல அப்படித்தான் எல்லாம் பெரிய பெரிய நகரங்கள் முன்னோக்கிதான் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க இளைஞர்கள் எல்லாம். அதனால கிராமங்களின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அவங்க முதியவர்கள் நிறைவு செய்து கொண்டிருந்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியா வேலைகளுக்காக இளைஞர்கள் எல்லாம் போறதுனால கிராமங்களின் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குங்களா அதை வச்சுதான் இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியும். முதியவர்களுக்கு அந்த அளவுக்கு
1: திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளின் பிஎஸ்பியோட காம்போல எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான தலைப்பில் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்ன தலை?

0: கிராம வளர்ச்சிக்கு அதிகம் தேவை தொழில்நுட்பமா இல்ல பொருளாதார முன்னேற்றமா அப்படிங்கிற இந்த தலைப்புல இப்ப அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் பாட்டி,
1: இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் பாட்டி, சொல்லுங்க பாட்டி உங்களோட கருத்துக்கள்.
1: நானும் நல்லா இருக்கேன், பேசலாமா? சமி, கிராமப்புறங்கிறது ஒன்றுமே இல்லாத நாகரிகம், அந்த இது இல்லாத இடம், முற்றிலும் விவசாயிகள் தான், விவசாயத்தை நம்பிதான், மழைய நம்பிதான் அங்கே கிராமப்புறமே இயங்குது. மழை இருந்தா போதும், மும்மாரி பொழிந்தால் போதும், அவர்கள் தான் செல்வந்தர்கள். அப்படியாப்பட்ட இடத்துல ஒரு தொழில்நுட்பம் ஒரு கண்ணு, பொருளாதாரம் ஒரு கண்ணு, இரு கண்களையும் அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் முன்னேற முடியும். அதனால இன்னும் வந்து ஏர் ஓட்டி விவசாயம் பண்றவங்க இருக்காங்க. அந்த இடத்துல நாம ஒரு மின்சார ஏர் ஓட்டுற அந்த மிஷின்களை கொடுத்தோம்னா அவங்க வந்து பயிர் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இன்னும் அவ்வளவு வளர்ச்சி அவங்களுக்கு தெரியல. அதனால ஒரு கண்ணான தொழில்நுட்பத்தை அங்க கொண்டு கொடுக்கணும். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொரு இன்னும் வந்து ஒரு கழிப்பிட வசதி எதுவும் இல்லாத மாதிரி எல்லா வெளிப்போக்கில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துக்கு பொருளாதாரத்தை கொடுத்து நம்ம கழிப்பிட வசதி எல்லாமே கட்டி கொடுத்து இந்த மாதிரி செஞ்சாதான் அவங்களும் ஒரு முன்னேற்றமான இடம் தெரியும். அதே போல அவங்களுக்கு வந்து இன்னும் முன்னேறாம இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு முன்னேற வேண்டுமானால் இரண்டு தொழில்நுட்பமும் வேண்டும், பொருளாதாரமும் வேணும். அந்த தொழில்நுட்பத்தை கொடுத்தா விவசாயம் பண்ணி முன்னேறுவாங்க, பொருளாதாரம் இருந்தா அடிப்படை வசதிகள் செய்து முன்னேறுவார்கள். அதனால கிராமப்புறம் முன்னேறணும்னா இரண்டும் ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரமும் தேவை, தொழில்நுட்பமும் தேவை. அதனால ரெண்டு பேர் கொடுத்து நாம அவர்களுக்கு அரசாங்கமும் உதவி செய்தால் கிராமப்புற மக்களையும் வெளியில கொண்டு வரலாம், அவங்களையும் படிக்க வச்சு, நல்ல மாணவர்களை நல்லா படிக்க வச்சு பெரிய வேலைகளுக்கு போனா அவங்க முற்றிலும் முன்னேறிடுவாங்கன்னு என்னோட கருத்து சாமி.
0: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பதிவு பண்ணி ரொம்ப நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக பொருளாதாரம் முக்கியம், தொழில்நுட்பமும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக என்னுடைய கருத்துமே அதுதாங்க. ஏன்னா ஒரு நான் ஒரு கிராமம் முன்னேறணும் அப்படின்னா தொழில்நுட்பமும் முக்கியம்தான், அதே நேரத்தில் பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம்தான். ரெண்டுமே ரெண்டு கண்களாக இருந்து தான் அந்த கிராமத்தை வழி நடத்தணும். ஸோ இந்த ஒரு கருத்தோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களை மீட் பண்ண வராங்க. அது வரைக்கும் கிட்டத்த விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனடியோட. டட்டா பவன், நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. தினமும் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கி முதல் விஷயமாக இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க 6:30 மேலேயே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு கல்ச்சர். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, தூங்குற டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுனாலே எல்லாருமே ஆச்சரியமாக இருப்பீங்க. ஒரு 7:30க்கெலாம் நிறைய பேர் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் தூங்கிடுவாங்க. அப்போலாம் கிளாக்

இல்லைங்களா, இருட்டானதுனாலே வந்து உடனே சாப்பிட்டு வந்து தூங்கிடுவாங்க. அவங்களுடைய ரொட்டீனே பார்த்தீங்க அப்படின்னா 6:30 சாப்பிட்டு ஒரு 7-7:30 தூங்குற மாதிரி வந்து இருக்குங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லாருமே வந்து அதிகமாக உழைப்பாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னாலும் அவங்க வந்து 7-7:30 தூங்குறது தான். உடனே எத்தனை மணி எவ்வளோ நேரங்க அதிகபட்சமாக தூங்க முடியும்? இன்றைக்கி காலக்கட்டத்தில் 8 மணி நேரம் நம்ம வந்து அதிகபட்சமாக தூங்குறோம். ஸோ அந்த டைம் வச்சுக்கிட்டால் கூட ஒரு 4 மணிக்கெல்லாம் அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க, வேக்கப் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ரொட்டீன், அவங்களுடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது தாங்க ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக எந்திரிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவும் 6:30 அந்த டைமுக்கே வந்து முடிச்சிடணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி தான் இந்த நேரத்தில் நம்ம வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து எந்திரிக்கணும். ரொம்ப வற்புறுத்தினால் ரொம்ப நாட்களுக்கு நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கவே முடியாதுங்க. ஒரு நாளைக்கு எந்திரிக்கலாம், 2 நாளைக்கு எந்திரிக்கலாம், இல்லை ஒரு மாதம் கூட வற்புறுத்தி 4 மணிக்கு எந்திரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய சப்கான்சியஸ் பேட்டர்ன் படி நம்ம வந்து ஒரு 6:00-7:00 தூங்குவோம். இதற்கு ரீசன் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அந்த ரொட்டீன் எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் 7:30 தூங்குனாங்க இல்லைங்களா, இன்றைக்கி 11:30 தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சீரியல்லாம் பார்த்துட்டு மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்றது கூட நிறைய பேர் 10:30-10:30 சாப்பிட்ற ஒரு ரொட்டீன் தான் இன்றைக்கி வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு ரொட்டீன் மாறணும் அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும். அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து

0: இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கூட மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் இன்றைக்கி காலகட்டத்தில் சோசியல் மீடியா பயன்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார். அதே மாதிரி அந்த போதை பழக்கம் அப்படின்றதும் ரொம்ப ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சார். ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு இந்த சோசியல் மீடியா ஒரு காரணமாக இருக்காங்க சார். எப்படி சோசியல் மீடியா இதில் வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுதுங்க சார்?
2: ஸோ சமூக ஊடகங்களில் முக்கியமாக எப்படின்னா வந்து எல்லா படத்துலையுமே சரி சமூக ஊடகங்கள் எல்லாத்துலையுமே வந்து டென்ஷன்னா ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ்ஸுனா ஆல்கஹால், ஃபெயிலியர்னா ஆல்கஹால், இந்த இந்த இந்த சிஸ்டம் வந்து எப்படின்னா நம்ம மைண்டில் அது இமேஜ் ஆகிடுது. இப்போ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து அதை பண்ணுறாரு அப்படிங்கிற போதோ
1: நல்ல பழக்கம் மாதிரி,
2: அதாவது என்ன இது, அதாவது நமக்கு அந்த டென்ஷனில் வந்து நம்ம மைண்டில் ஒரு இமேஜ் பார்ப்ப பார்க்கும், நமக்கு ஏதோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இமேஜ் பார்ப்ப பார்க்கும். அது வந்து ஒரு ஹீரோ வந்து அதை பண்ணுறாருன்னு காமிக்கும் போதோ ஒரு 1 மில்லியன் வியூஸ் இருக்கிற ஒரு ரீலில் வந்து ஒருத்தர் பண்ணுறாருன்ற வச்சா நம்ம மைண்டில் அது வந்து இமேஜாக இருக்கும். ஸோ அந்த இமேஜ் பார்ப்ப பார்க்கும்போது நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவரோ அப்படின்ற மாதிரி போயிடும். பட் ஆனால் அந்த யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் சார், ரியாக்ட் பண்ணுமா ரெஸ்பாண்ட் பண்ணுமான்னு கேட்போம். என் பிரச்சனை எனக்கு டென்ஷனாக இருக்குது, நான் போய் ஆல்கோ சப்ஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லைனா போதை பழக்கம் யூஸ் பண்ணுறது ஒரு ரியாக்ஷன். எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதை எப்படியாவது குறைக்கிறதுக்கு நான் எதாவது வழி பார்க்கணும், போதை பழக்கம் தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அது பேர் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணாலே நம்ம அதை நான் கேட்ட எல்லாருமே சொல்லுவாங்க சார் அந்த நேரத்தில் எனக்கு யோசிக்க தோணலை சார், அந்த நேரத்தில் நான் ஒரு நிமிஷம் யோசிச்சதான் இந்த பிரச்சனை வந்திருக்கா சார், ஜெயிலில் இருக்கிற நான் எத்தனை ஜெயிலில் நான் சைக்கியாட்ரிஸ்ட்டாக போய் பேஷண்ட்டை பேசும்போது அவங்க எதாவது தான் சொல்லுவாங்க சார் நான் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிருக்கலாம் இல்லை 1 நிமிஷம் யோசிச்சிருக்கலாம் சார் அவசரப்பட்டணும்னு தோணுது. இப்போ போதை பழக்கத்தை ஏன்பா முதல் யூஸ் பண்ணிங்கன்னு நான் கேட்குற எல்லாருமே சொல்கிறது அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்கலாம் சார். அந்த ரெஸ்பாண்டுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்து யோசிச்சாலே அது விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அந்த அந்த அளவுக்கான மென்டல் ஆட்டிடியூட் நமக்கு வந்துச்சுனாலே இந்த போதை பழக்கத்தோட அவசியம் இருக்காது சார்.
1: கண்டிப்பாங்க சார். கேட்டுட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். எந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு எண்ணம் நமக்கு வருது அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது எதனால் வருது, எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணணும், ரியாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆரோக்கியம் அப்படின்றது மனம் சார்ந்தும் வந்து இருக்குங்க. ஒருத்தர் வந்து நல்ல உடல் நல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு, ஆனால் மனசில் எப்பயும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்குது, உடல் ஹெல்த்தி இல்லை அப்படின்னாலும் அது வந்து ஹெல்த்தி இல்லை தாங்க. ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கணும். இது ரெண்டு பாதிக்கும்

பாதிக்கப்பட்டாலும் அது ரெண்டுலேயுமே வந்து இம்பேக்ட் பண்ணும். மைண்ட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இம்பேக்ட் பண்ணும். ஃபிசிக்கலாகவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது மென்டல் ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளமாக ஏற்படுத்தும். இது நல்லாவே வந்து எல்லாருமே நோட் பண்ணலாம். நார்மலாக ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்மளுடைய மைண்ட் அப்படியே டோட்டலாக அப்செட் ஆயிருங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால தான் மனமே நலமாக

ஏதாவது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பொறுத்து சில மெசேஜ்களை நம்மளுடைய மைண்டில் வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதியானம் சாப்பிட்றதுலேருந்து, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இப்போ காஃபி குடிக்கிற பழக்கம், டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துவாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள், ஒரு வாரம் கூட அவங்களால ஃபாலோ பண்ணிட முடியுங்க. ஆனால் அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு புதிய பழக்கம் நம்ம வந்து கொண்டு வந்தாலும், இரவில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும், அந்த டைமில் புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், அதை நம்ம வந்து செயலுக்கு கொண்டு வந்தாலும் அதிகபட்சமாக ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து பண்ணுவோம். அதற்கப்புறம் நம்மளுடைய பழைய பேட்டர்ன், பழைய ரொட்டீனுக்கு வந்து நமக்கு வந்து போயிடுவோம். பழைய மாதிரியே வந்து மொபைல் ஃபோன் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிறது. ஸோ இது வந்து எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து நினப்பாங்க. ஆனாலும் நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்களோட பதிவுகள்னால, பல வருடங்களாக அதே ஒரு பழக்கத்தில் நம்ம வந்து இருந்ததுனால நம்மளுடைய மைண்டு வந்து அதை நோக்கியே வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு நம்ம வந்து அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுடைய ஆழ்மனம் அப்போ வந்து ஓப்பனில் இருக்கும். அப்போ வந்து நம்ம எந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே வாய் விட்டு சொன்னோம் அப்படின்னா அது வந்து பதிஞ்சு அந்த மாதிரி நம்ம வந்து வாழ ஆரம்பிப்போங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் இது நம்மளோட உடலோட ஹார்மோன் சமநிலையை கெடுக்குங்க. அதே மாதிரி இதனால் நமக்கு வந்து மன அழுத்தமும் உண்டாகும். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த பாரம்பரிய உணவு முறை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நம்ம உடல் சூட்டை தணிச்சு நாள் முழுவதும் நம்ம எனர்ஜியாக இருக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய அந்த உணவு முறை வந்து இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின் தான் அந்த ஒரு காலகட்டம் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது அவங்க சாப்பிட்ற உணவே தான் ஒரு மருந்தாகவும் இருந்தது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நேரம் தான் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள். நம்ம கூட முத்துநாயக்கம்பட்டியிலிருந்து மானு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி நீங்கள் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள், எந்த மாதிரி உணவு முறைகள்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க, எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துப்பீங்க, அதை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க பாட்டி.
7: தாமே, கம்பு, ஆரியம், கோராளி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தென்னை சூடு, பனி வரவு சூடு, தென்னையெல்லாம் சூடு கண்ணு. தென்னையெல்லாம் எங்கள் அம்மா சோறே ஆக்காது. காட்டில் விறப்போம், ஆனால் நாங்கள் கல்லை காட்டில் அங்கொன்னு கூட போடுவோம். அதே அரை மூட்டையும் முக்கால் மூட்டை வந்துடும். இப்படி கோணை கோணை எத்தோத்த சோடு பூட்டக்கும் பொண்ணு தண்ணி ஒழுங்கும் பரட்டாஞ்சி மாத்தல தினையில் முட்டி தின்னா அருமையாக இருக்கும். அப்போ வந்து தினையை முறுக்கு சூடுங்க அம்மா, அதிர்ச்சியும் சூடும் அந்த தென்னை மாவில். அப்புறம் கம்பு, இந்த இது சாமை குச்சி அரிகல்ல போட்டு நெவ்வா அரைச்சி, இப்போ அதை வந்து களி கிண்டி அது சந்தனம் நெரிக்கும் எங்கள் அம்மா. சந்தனம் நெரிச்சி கோழி குழம்பு வச்சு பாவு காய்ச்சி வெள்ளத்தை போட்டு அப்படியெல்லாம் எங்கள் அம்மா பண்ணுங்கன்னுங்களாம் ஆறு கண்ணுக்கிறேன்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்ட உணவு முறைகளை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மானு பாட்டி முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து, அவங்க அம்மா அவங்களுக்கு வந்து இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது செஞ்சு தந்த உணவு முறைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த உணவு முறைகளை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த உடற்பயிற்சி எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முக்கியம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வாழ்வியலே உடற்பயிற்சியாக இருந்தது. இதை நிறைய முறை நம்ம வந்து பேசிகிட்டே இருந்திருக்கிறோம். அதாவது ரொம்ப தூரம் நடந்து போவாங்க, அதற்கப்புறம் சைக்கிள் ஓட்டுவாங்க, அம்மிக்கல், ஆட்டுக்கல், இது எல்லாம் உடற்பயிற்சியாக இருந்தது. இன்றைக்கி தனியாக ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து இருக்குங்க. இருந்தாலும் இந்த உடற்பயிற்சியை தவிர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும், சரியான உடல் எடையோடு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதில் இந்த வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு 70-60 பேர் வந்து ஓரளவுக்கு அவங்க ஆக்சுவலாக இருக்கிற எடையோட கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஜிம் கல்ச்சர் அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கே பண்ணிடவே முடியாது. அதுதான் இதில் இருக்கிற சேலஞ்சான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கடுமையாக உழைச்சா கூட அதற்கான ரிசல்ட் அப்படின்றது நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னுடைய ஜிம் மாஸ்டர் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னது எனக்கு ஞாபகம் வருதுங்க. அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லலை, பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து அந்த விஷயம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் உதவும், வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கும் உதவும். அதாவது உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜிம்முக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, 70% வந்து ஃபுட் ஹேபிட்டு தான், வெறும் 30% தான் இந்த ஜிம்மு எக்ஸசைஸு இது எல்லாமே. இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் வந்து புரியுது அப்படின்னா, இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70% அவங்க உணவில் தான் கவனத்தை செலுத்தணும். ஒரு 30% தான் ஒர்க் அவுட்டு, 70% அவங்க வந்து அந்த உணவுகளை, எந்தெந்த உணவுகள்லாம் எடுத்துகிட்டா வெயிட் லாஸ் ஆகுமோ அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்காக வந்து போராடுற மாதிரி இருக்கும். பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது, அப்படிலாம் இருந்தால் தான் அந்த வெயிட் லாஸ் ஆகும். 70% வந்து அந்த உணவுகளில் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான், 70% வந்து என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டால் வெயிட் கெயின் ஆகும்னு பார்த்து சாப்பிட்ணும். அதே மாதிரி அவங்களுக்கும் 30% தான் வந்து ஒர்க் அவுட்டு. நம்ம வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஃபுட் ஹேபிட்டை மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அது மாற்றாமல் நம்ம வந்து எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து கிடைக்காது. இயர் கணக்கில் நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கு.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இதுவாக்குறேன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் நிறையா பேரோட ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைலில் கண்டிப்பாக இந்த ஒரு ஆப் இருந்தே தீரும். அப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா, அதுவும் முக்கியமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எல்லா கூகுள் ஆப்புமே டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் விடுவாங்க. அந்த கூகுள் ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆப் இருக்கும். முக்கியமாக கூகுள் டிரைவ் இருக்கும், ஜிமெயில் இருக்கும், கூகுள் க்ரோம் இருக்கும், இது கூடவே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த கூகுள் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆப் வாக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபைல் மேனேஜர். நிறைய மொபைல்

பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் கூகுளே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் தான் அந்த ஃபைல் மேனேஜர். இந்த ஃபைல் மேனேஜரில் உங்களுக்கே தெரியாத ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த ஃபைல் மேனேஜரில் நீங்கள் ஒரு வீடியோவை ஈஸியாக ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல். பொதுவாக நம்ம ஒரு வீடியோவை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணணும், நானே அப்படி பண்ணணும்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் என்ன திரும்ப பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஒரு இதை வீடியோவை என்ன பண்ணுவேன்னா ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி கன்வெர்ட் டு MP3 கொடுத்து அப்படி தான் கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரிக்கு தெரிஞ்சதுனால ஈஸியாக என்னால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது. நீங்கள் கூகுள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே ஒரு மூணு புள்ளி வரும் டாப் ரைட் கார்னரில், அதை தொட்டு ரீநேம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ரீநேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைலையே வந்து உங்களால் ரீநேம் பண்ணிக்க சொல்லணும். அப்படியே அந்த ஸ்லைடரை கடைசி கிழித்துட்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா MP4 இருக்கும், அந்த MP4 பதிலாக MP3 மாற்றிட்டு ஓகே கொடுத்து ரீநேம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் MP4 MP3 உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான ட்ரிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்னா உங்கள் ஃபோனில் கூகுள் ஃபைல்ஸ் ஆப் இருந்ததுன்னா உடனே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 15,000 நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன தெரியுமா? இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் தான் போக்கோ அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய M8 அப்படிங்கிறது. இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃபோனால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன், இந்த மொபைல் வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு பெரிய டிஸ்பிளே, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பின்னாடி டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த டூயல் கேமராமே ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கு, அது கூடிய ஒரு டார்ச் லைட் வந்துருக்கு. பின்னாடி பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது தாண்டி இந்த மொபைலில் சைட்லலாம் உங்களுக்கு பட்டன்ஸ் வருது. அதுக்கப்புறம் சி டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு போட வேண்டியது. இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 178 கிராம் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நல்லா ஒரு ஸ்ட்ராங் குவாலிட்டியில் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 6.77 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. இந்த மொபைல் ரிலீஸ் பண்ணுறப்ப ஆண்ட்ராய்ட் 15 ஹைப்பர் ஓஎஸ் 2 வந்திருக்கு, அந்த வெர்ஷனோட வந்திருக்கு. கேமரா குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா பின்னாடி டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட எல்இடி ஃப்ளாஷ் லைட்டு வருது. இந்த கேமராவை பயன்படுத்தி 4K 30fps வீடியோ எடுத்துக்க முடியும். 1080 பிக்சல் எடுக்கிறீங்க அப்படின்னா 3060fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 1080 30 60fps வீடியோ எடுத்துக்க முடியும். இதில் ஸ்பீக்கர் வந்திருக்கு, 3.5mm ஜாக் கொடுக்கல. மற்றபடி இதில் வந்து டியூவல் சிம் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது மொபைல் பார்க்குறதுக்கு. இந்த மொபைலில் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 5520mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45W வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட தற்போதைய விலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வேரியண்ட்டில் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ நீங்கள் அந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 6GB 8GB ரேம் வேரியண்ட்லேயும், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB ரேம், அதோட

தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 19,999 ரூபாயாக இருக்குது. இந்த மொபைலில் ஐபி ரேட்டட் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். டெக்குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்களா மக்களே? அதெல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே புரியுதா, உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கிற கருத்துக்கள் எங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த டைம் உங்கள்கிட்ட

0: எடுத்துட்டு வர விஷயம்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பி நானும் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவேன். அதனால டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்களே, இந்த பாடலும் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்குது, வாக்கர் அருமையா இருக்கு, வரிகள்லாம் அற்புதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமா அனுப்பலாம். நான் அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பேரு மூணு போட்டு அனுப்பினாதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த ஊர்ல இருந்து எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காங்க, எந்த அக்கா ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது சொல்ல முடியும். நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கூட சொல்லலாம் மக்களே. இப்போ அடுத்து டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன்ல, அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் தான் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர், அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கக்கூடிய தீபிகா ஜெயசேகரன் தான் இன்றைக்கி நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ இருக்க இந்த ஆன்லைன் உலகத்தில் ஏதாவது ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட், உதாரணத்துக்கு புதுசாக ஒரு வெப்சைட்குள்ளே போகணும், ஏஐ வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கேம் விளையாடணும் அப்படின்னா கூட எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ டீஃபால்ட்டாகவே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சைன் இன் வித் கூகுள், சைன் இன் வித் ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. இதுதான் மக்களும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா டக்குன்னு சைன் இன் பண்ணிக்கலாம், சைன் இன் ஆகி உள்ளே போகுது, ரொம்ப நேரம் லேட் ஆகாது, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இதை தான் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சைன் இன் வித் கூகுள்னு கொடுக்கறதுனால நம்ம கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்?
1: ஆக்சுவலாக நம்ம அதுதான் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் அதில் இருக்காது, டைரெக்டாக போயிடும். ஆனால் இதோட டேஞ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட நேமு, இமெயில் ஐடி, பர்த்டே, ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு, கான்டாக்ட்ஸு, லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. பர்சனல் டேட்டா தானே இது.
0: ஓகே மேம். மேம், இது பண்ண முடியுமா மேம்? பாசிபிளாக நம்ம லாகின் வித் ஜிமெயில் அக்கௌண்ட்னு கொடுக்கறதுனால நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்க எடுக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா?
1: எடுக்க முடியும் சார், எடுக்க முடியும். அந்த பெர்மிஷன் வந்துட்டு அவன் எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து கூகுளையும் ஃபேஸ்புக்கையும் கூட வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் எப்போவுமே கனெக்டடாகவே இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து இந்த கூகுள் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்குள்ளே போயிருப்பீங்களா, ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிருக்கீங்க, அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் கூட பண்ணியிருப்பீங்க. ஒரு 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஸ்டில் கனெக்டடாகவே இருக்கும்.
0: ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அப்படின்னா நாம் இனிமேட்டுக்கு லாகின் வித் கூகுள் அக்கௌண்ட்டுன்னா லாகின் வித் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இனிமேட்டுக்கு இப்படி கண்மூடித்தனமாக நம்ம எதுவுமே இப்படி கொடுக்க வேணாம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி இதை பற்றி தெளிவாக சொன்னதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் தீபிகா ஜெயசேகரன் மேம் தான் இப்போ நம்ம கிட்ட பேசினாங்க. ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி. மக்களே, இப்போ உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க.

இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஆப் தான் சொல்ல போறோம் உங்ககிட்ட. நம்ம ஸ்கேனிங்க்குன்னு வந்து என்னதான் பல ஆப்புகள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்து கிளியராகவே இருக்க மாட்டேங்குது. என்ன ஸ்கேனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து பேப்பரில் இருக்குது, அதை வந்து அவங்க சாஃப்ட் காப்பியாக கேட்குறாங்க, ஃபோனில் அனுப்ப சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். அப்படி பண்ணாமல் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து ஸ்கேன் பண்ணால் என்ன மாதிரியான குவாலிட்டியில் வருமோ அந்த குவாலிட்டியிலேயே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி உங்களோட ஃபோன்லேயே பண்ணிக்க முடியும். அது இந்த ஒரு ஆப் இருந்தால், அந்த ஆப்போட பேர் என்னன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆப்போட பெயர் தான் கிளியர் ஸ்கேன் PDF ஸ்கேனர் ஆப் அப்படிங்கிறது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஈஸியாக ஒரு விஷயத்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக அக்யூரேட்டாக நம்மளால் சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டையுமே இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரெசிப்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்கெட்ச் புக்காக இருக்கட்டும், ஆதார், பேன் கார்டுன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பெரிய பெரிய டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல பத்திரம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அதுல இருக்கிற எழுத்துக்கள்லாம் தெரியுமா அது வாக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெளிவா தெரியற மாதிரி தான் அதை வந்து ஸ்கேன் பண்ணும். அதுவும் இல்லாம அதை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு சில ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாவே இருக்கிற மாதிரி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை நீங்க ஃபோல்டர் ஃபோல்டரா போட்டு கூட அதை தனித்தனியா வச்சுக்க முடியும். ஸ்கேன் பண்றது ஈஸியா வந்து மெயிலுக்கோ இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல டிரைவ்லயோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மொத்தமாகவே 37 MB தான். நிறைய பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க, 4.6 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாமா, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: இது வாலிப வயசு.
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

இப்போ நம்மள நிறைய பேருக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் கண்டிப்பாக கம்முனு போய் உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது நம்மள நிறைய பேர் இப்போது நிறைய டைமில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிடுவோம். இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் நம்ம சின்ன வயசில் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்துருக்கும். அந்த ஒரு ரூபாய்க்கே நம்ம நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் வந்துட்டு டேஸ்ட்டும் வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமாக விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இது, எதனால அந்த ஒரு ஸ்நாக்ஸு அந்த ஒரு தின்பண்டம் அப்படின்றதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமாக விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர அருமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் செம்ம பேசு பொருளாகவும் செம்ம வைரலாகவும் போயிட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்த வீக்கெண்ட் வந்தாலே வந்துட்டு சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்குலாம் வருவாங்க, பிளான்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்குலாம் வந்து ட்ரிப்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் பிளான்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான அப்டேட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீக்கெண்ட் வேறு வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நாள் வேறு வந்து குறுகை இருக்கு. ஸோ இதை வந்து கணக்கில் வச்சு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேலம் கோட்டம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்பெஷல் பஸ்ஸஸை அவங்க ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வீக்கெண்டில் ஊருக்குலாம் வந்து போகிறாங்களா, அவங்க கொஞ்சம் சேஃபாக கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாக ஒரு 200 பஸ்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னையிலிருந்து ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் அந்த ஸ்பெஷல் 200 பஸ்ஸஸ் அப்படின்றது ரன் ஆகிய போகுது. ஸோ நீங்கள் ஊருக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி பொங்கல் பண்டிகை இன்னும் வரல, ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு இனிப்பான செய்தியை எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதிய ரக வேட்டி சேலையெல்லாம் வந்து தயாரிக்க போகிறாங்களாம். அதுக்காக கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கி அந்த இலவச வேஷ்டி சேலைகள்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த பணியை இப்பயே தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. சூப்பர் இல்லை? ஸோ நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமாக விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எது, விரும்பி சாப்பிட்ட தின்பண்டங்கள் எது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள். நம்ம இப்போ தொடர்ந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸு தின்பண்டங்கள்லாம் எது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ஒரு நேயர் பேச போகிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்,
6: என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்களா?
7: சின்ன வயசுல
6: அதிகமா விரும்பி சாப்பிடுற ஒரு ஸ்நாக்ஸ்னா எது சின்ன வயசுல அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. நீங்க என்ன ஸ்நாக்ஸ் அதிகமா விரும்பி சாப்பிடுவீங்க சின்ன வயசுல?
7: நாங்கள் வந்து ஒரு கிராமப்புறத்தில் வளர்ந்தவங்க, எங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரத்தில் ஒரு நாள் சந்தை நாள், சந்தை நாளில் தான் எங்கள் அம்மா கிழங்கு கரும்பு தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. இந்த பட்டாணி பொறி கடலை பொறி இந்த மாதிரி கடலை பொறி தான் நிறைய இருக்கும், அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு தான் நாங்கள் 2 நாளைக்கு வச்சுட்டு இந்த கடலை பொறி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். அதே போல வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்நேரத்துக்கு பாயாசம் வித்துட்டு வருவாங்க, வரும் 3-4 மணிக்கு பாயாசம் அதெல்லாம் வந்து வாங்கி பாயாசம் வாங்கி சாப்பிடுவோம்.
6: சூப்பர்.
7: பாயாசத்தை அந்த தள்ளு வண்டியில வச்சு வித்துட்டு வருவாங்க.
6: ஓகே, பாயாசம் தள்ளு வண்டியில வைப்பாங்கன்னு நீங்க சொல்லிதான் தெரியும் எனக்கு.
7: ஆமா, தள்ளு வண்டியில போனோம்னா அந்த வண்டி வாசலுக்கே வரும், வீதி வீதியா எல்லாம் அந்த ஊருக்கே வரும்.
6: ஓகே ஓகே.
7: அந்த ஒரு அண்டா மாதிரி அந்த தள்ளு வண்டியில வச்சுட்டு வருவான், எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க ஊருக்குள்ள எல்லாம் நல்லா வியாபாரம் ஆயிரும். அதே மாதிரி பம்பாய் மிட்டாய்னு ஒண்ணு வித்துட்டு வருவான்.
6: அந்த பெரிய ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்குமே, அது சொல்றீங்களா?
7: அது ஒரு பொம்மை கட்டிட்டு அத ஜை ஜை ஜைன்னு அடிச்சுட்டு வருவான். இப்ப கூட வருது அந்த பொம்மை மிட்டாய், பா பா பம்மைன்னு வருவான். அதெல்லாம் ஒரு பாட்டு காசு கொடுத்தா எனக்கு தான், அடி கொடுத்தா உனக்கு தான் அப்படின்னு. முன்னால அந்த பொம்மையா டைன் டைன்னு அடிச்சாதான் எல்லா குழந்தைகளும் ஓடியாந்துருவாங்க.
6: ஓகே, அதெல்லாம் விளையாண்டு அப்படியே பயங்கரமா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க.
7: ஆமா, அதுதான் எங்களுக்கு உடனே கேட்டே வாங்கி தரமாட்டாங்க, அதெல்லாம் 2 அடி வாங்கிட்டு தான் நாங்க அந்த பொம்மைய ஜாகம் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்.
6: சூப்பர் சூப்பர், அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்திருக்கும்ல?
7: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அத வந்து இந்த ஜவு மிட்டாய கடிகார மாதிரி கட்டி வாட்ச மாதிரி கட்டி கையில கட்டி விடுவாங்க. அப்புறம் சின்னதா மோதிர மாதிரி செஞ்சு விரல்ல மாட்டி விடுவாங்க.
6: சூப்பர் சூப்பர்.
7: அப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து பக்கத்துல ஓட்ட வைப்பாங்க.
6: ஓகே ஓகே.
7: அப்படி கண்ணத்துல கொஞ்சம் ஓட்ட வச்சாதான் அந்த மிட்டாய் அப்படியே பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க அப்ப

0: சக்கரவள்ளி கிழங்கு
1: சின்ன
0: சூப்பர்
1: சூப்பர், இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: இது மாதிரி மற்றபடியே நாங்க அதுக்கு வேற எதுவும் கேட்க மாட்டோம்,
1: சூப்பர் சூப்பர், இவ்வளவு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நானுமே வந்துட்டு இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்டு பயங்கர ஆச்சரியம். ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: நன்றி சாமி.
1: ஆ நன்றி நன்றி.
0: பழைய இதுக்கு நினப்பு படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: கால் பண்ணி சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நன்றிங்கம்மா.
0: நன்றி சாமி. நன்றி சாமி.
1: தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா அவங்க வந்து கால் பண்ணி சின்ன வயசில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பயங்கரமாக விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்றத ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டே வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ருக்மணி பாட்டி மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சின்ன வயசில் நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: டேய் என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு.
1: என்னன்னு மச்சான் சொல்றது, உண்மை சொன்னாலே அடிக்க வராங்க.
0: இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்.
1: அது ஒண்ணும் இல்ல மச்சான், பஸ்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு தாத்தா தோள்பட்டை மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா.
0: அப்புறம்
1: நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோள்பட்டைன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துட்டு வாமா, போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். வாவ், இந்த ஒரு ஐடியா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போது நமக்கே தெரியும், கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லைன்னா நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணும், அதுக்கு பதிலாக மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு வந்துட்ருக்கோம். பிளாஸ்டிக் யூசேஜை நம்ம மெல்ல மெல்லமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிலையில் சென்னையில் ஒரு சூப்பரான விஷயத்தை இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஒரு மிஷின் வந்து வச்சுருக்காங்க. அந்த மிஷினுக்குள்ளே நீங்கள் போய் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபா காசு வந்து கிடைக்கும். ஸோ எதனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சென்னை சிட்டியில் பிளாஸ்டிக் யூசேஜை நம்ம தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், அது மட்டும் இல்லாமல் சென்னை சிட்டி வந்து பயங்கர கிளீனாக இருக்கணும், ரீசைக்ளிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த மிஷினை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மிஷினுக்கு செம்ம வரவேற்பு அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி கோவாலையும் ஒரு மிஷின் வந்து வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் மிஷினுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு துணிப்பை வந்து கிடைக்கும். ஸோ கோவாலையும் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தால் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ்னால் என்னது, அதிகமாக விரும்பி சாப்பிட்ற தின்பண்டங்கள்லாம் என்ன, எதனால அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. லாஸ்ட்டாக கூட ருக்மணி பாட்டி தாதகா பாட்டிலேருந்து கால் பண்ணி அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்ருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போது நாம் 16 வயசாக இருக்கும்போது என்ன பண்ணிகிட்ருப்போம்? ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டிவியை பார்த்துட்ருப்போம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருப்போம். அம்மா ஏதோ ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு 16 வயசில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அவங்களால? ஆமாங்க, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நான் ஃபுல்லாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 16 வயசாக இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக சுற்றிட்டு இருப்போம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு 16 வயசில் தனக்குன்னு ஒரு தனி கிங்டமே உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். யார் அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு அஸ்வித் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணு. இவங்க வந்துட்டு நார்த் இந்தியா சைடில் இருக்கிறாங்க. இவங்க ஏஐயை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது பெரிய பேராகிராஃபாக கொடுக்குறீங்க, பெரிய விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக சமரைஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது புரிஞ்ச மாதிரி கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துரும் அந்த ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனம். ஸோ இந்த மூலியமாக வச்சுட்டு இதை வந்து இன்னும் நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலிமா அவங்க 100 கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு 7 வயசுலேயே வந்து கோடிங்லாம் கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 11 வயசில் யூஎஸ் அமெரிக்கா போயிட்டு லேபில் இன்டர்னாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க வெறும் 16 வயசில். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு செம்ம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கள் அப்பா கேள்விப்பட்டாரு இல்லைன்னா வந்து பார்த்தாரா அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக புது புது ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக நம்ம கூட புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ்னால் வந்து என்னது? ஸோ எதனால அந்த ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: அட அட அட, இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அவங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போது நம்ம ஊரில் நிறைய பேர்லாம் இருப்பாங்க, அவங்க சர்வீஸ் மைண்டடாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு காசும் வந்து தேவைப்படாது, அவங்களுக்கு கிராமத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்துருக்கிறாங்க. அதுவும் எப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரோட் சைடில் ஒரே ஒரு போர்டு மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புக்ஸு, ஸ்கூல் பேகு, பென்சில்ஸ் எல்லாமே அவங்களோட கை காசை போட்டு வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த வழியாக போன நிறைய பீப்புளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட அந்த சேவையை பார்த்து பாராட்டி அந்த ரோட் சைடில் நடந்து போனாங்கள்ல பீப்புள்ஸ், அவங்க அந்த பொண்ணுக்கு காசுலாம் வந்து கொடுத்துட்டு பாராட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த பாருமா, நீங்கள் ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் அது அந்த காசை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி தர முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்லாம் வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து வருது. என்ன அப்படின்னா, அதே நார்த் இந்தியா சைடில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, டீ கடை தான் வச்சிருக்கிறாரு. அந்த டீ கடையை கிளாஸ் ரூமாக மாற்றி டெய்லியும் ஒரு 100-150 குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே பாடம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை, நோட்டு புக்கு, பேனா, பென்சில், ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்டிருக்காங்க, நீங்களே வந்துட்டு சாதாரண ஒரு சின்ன டீ கடை தானே வச்சுருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை படிக்க வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு குழந்தையோட எதிர்காலம் அப்படின்றது அவங்க எஜுகேஷன் நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும் சின்ன வயசுல ஒரு சில ஸ்நாக்ஸை வந்து பயங்கர விரும்பி சாப்பிட்ருப்போம். அதாவது 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குலாம் வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்போம். வீட்டுக்கு தெரியாம பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, சின்ன வயசுல நீங்க எந்த ஸ்நாக்ஸை பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவீங்க, எதனால அந்த ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன், சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இந்தியா சைடில் ஒரு பொண்ணு, அதாவது என்ஜிஓவில் இருந்த ஒரு பொண்ணு, அந்த குக் கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இதே மாதிரி ருக்மணி பாட்டி இருக்காங்களே, அவங்களோட கணவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அவர் டீச்சராக ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்களாம் கிளாஸுக்கு வருவாங்கள்ல, அவரும் வில்லேஜில் தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கிளாஸுக்கெலாம் குழந்தைங்க வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போய் அவர் வாங்கி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அப்பப்போ சாப்பாடு வாங்கி தரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நிறையவே வந்து பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியாமல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள்லாம் தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்ல சேலத்தின் முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியானம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும். ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியில் சேலத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்படியே வந்து சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டுவிட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஆன்சர்லாம் வந்து பண்ணணும். சின்ன வயசில் நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்ப வந்து 1952 இந்த பணிகளை அப்ப வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமா அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்ல இருந்து தண்ணிய வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்க்ல ரெப்பி இதை வந்து ஒரு செம்புல வந்து அந்த தண்ணியை பிடிச்சு அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இப்போது லவ்வர் கிட்டே போய் லவ்வரை சொன்னால் லவ்வர் தானே தேடி வரணும். ஆனால் இங்கே மாறுதலாக அவரை தேடி போலீஸே வந்திருக்கிறாங்க. ஸோ என்னது லவ் சொன்ன போய் போலீஸ் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கேன். நடந்தது என்ன அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நான் எதை பண்ணாலும் இந்த உலகம் என்னை உடனே உத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தன்னோட காதலிக்கிட்ட போய் ப்ரொப்போஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணதுனாலே அவரை தேடி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. புரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு ரேடியோ டவருங்க, அந்த ரேடியோ டவரோட ஹைட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 1454 அடி உயரமுள்ள ஒரு ரேடியோ டவரு. அந்த ரேடியோ டவர் மேலே ஏறி ஒருத்தர் அவரோட லவருக்கு ப்ரொப்போஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ பதிலுக்கு அந்த லவர் இருக்கிறாங்களே இன்னொருத்தவங்க, அவங்களுமே அந்த ரேடியோ டவர் மேலே ஏறி மாறி மாறி ஒருத்தர் எரிமலையிலாம் அந்த எரிமலை கிட்ட போயிட்டு ரிங்கெல்லாம் கொடுத்து ஒரு பொண்ணு கிட்ட அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயமும் சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. என்னங்க இப்பெல்லாம் அங்கே ப்ரொபோஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம

0: டேய் என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு.
1: என்னனு மச்சான் சொல்றது, உண்மை சொன்னாலே அடிக்க வராங்க.
0: இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்.
1: அது ஒண்ணும் இல்ல மச்சான், பஸ்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு தாத்தா தோள்பட்டை மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா.
0: அப்புறம்
1: நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோள்பட்டைன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இப்போ நார்மலா ஒரு படம் நடிச்சா அப்படின்னா 1 கோடி தருவாங்க, இல்லைன்னா 50 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம ஊர்ல சம்பளம் தருவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் வெறும் டீசர் தான் நடிச்சிருக்கிறாரு. அந்த டீசர்ல வெறும் 5 வார்த்தை மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் கொடுத்துருக்கிறாங்க? அது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே 1 நிமிஷம் தலையே சுத்திரும். ஸோ என்ன ஏது அப்படின்னு நான் ஃபுல்லா சொல்றேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு படம் நடிகிறதுக்கே வந்துட்டு அதிகபட்சமான சம்பளம் வந்து 80 கோடி 90 கோடி வந்து தருவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் ஒரு டீசர் தான் நடிச்சிருக்கிறாரு, அதுக்கே அவருக்கு வந்து 143 கோடி சம்பளம் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் வர July 31st வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. இது வந்துட்டு ஒரு ஹாலிவுட் திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கான டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது படம் வரதுக்கு முன்னாடி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீசர் 40 செகண்ட் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த 40 செகண்ட் டீசரில் ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயரான மெஸ்ஸி இருக்கிறாரில்ல, அவர் இந்த டீசர்லாம் நடிச்சிருப்பார். 5 வார்த்தை மட்டும்தான் பேசியிருப்பார். அவருக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம் கொடுத்துருக்காங்க? கிட்டத்தட்ட 143 கோடி சம்பளமாக கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்குலையுமே வந்து சோனா எஃப்எம்ல ஷோ வந்து இருக்குது. அந்த ஷோவை கேட்டுட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் பயங்கரமாக சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ், உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பர்

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ்.

0: தெரியும்.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
0: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
2: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு தின்பண்டங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். இது வாலிப வயசு நேற்று போல குரு அவர்களுக்கும் நேருக்கும் இந்த மாநிலத்துல திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவனுங்க.
0: ஆதவனா, எப்படி இருக்கீங்க?
6: நீங்க குரு எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
0: அருமையா இருக்கேன்.
6: சரிங்க, அதாவதுங்க சொல்றீங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
6: சிறு வயசுல திருநெல்வேலி அல்வா,
0: அந்த அளவுக்கு பயங்கர விருப்பமானா
6: காணாம காணாம என்ன வாங்கின நிறைய இருந்து குறைஞ்சு குறைஞ்சு கிடப்பாங்க. அது எங்க இருக்கும்னு பயத்துக்குள்ள எடுக்காது. அப்படி பயந்து
0: எல்லாரோட ரொம்ப பிடிச்ச உணவா இருக்குல்ல.
6: நன்றி.
0: இப்போ திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. சின்ன வயசுல அந்த திருநெல்வேலி அல்வா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் வந்து நான் விரும்பி சாப்பிடுவேன் மைசூர் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்துட்டு நிறைய பேரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். வழக்கமாக நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியாவில் நடந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறமா நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து பேசுவார்ல. ஸோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் நம்ம கூட ஒரு புது சோஷியல் மீடியா கிரியேட்டர் பேச போகிறாரு. யார் அவர், என்னென்ன ஸ்பெஷல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு, அவரோட பேஜில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த லோக்கல் ஃபெஸ்டிவல், தேர் திருவிழா, கோயில்களை அவ்வளோ அழகாக வந்து காட்டுவார். இப்போது சங்ககிரி சைடில் எந்த கோவில் தேர் திருவிழா நடந்தாலும் அதை போயிட்டு அப்படி அழகாக கேப்சர் பண்ணி அந்த மண்வாசம் மாறாமல் அந்த லோக்கல் கனெக்ஷனோட வீடியோஸ்லாம் எடுத்து போடுவார் பாருங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. இதெல்லாம் தாண்டி சங்ககிரியில் நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நம்ம சதீஷ் அவர்கள். இவர் வந்துட்டு சங்ககிரி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம சதீஷ் ப்ரோ தான் இன்றைக்கி அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போறாரு. கேட்க செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் பிரதர்.
7: என் பேர் சதீஷ்.
0: ரொம்பவே ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி பிரதர் சோஷியல் மீடியாக்குள்ள ஒரு கண்டென்ட் ஜேர்னி ஃபீல்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி வந்தது?
7: வந்து எங்க கோயில் வீடியோலாம் ரெகுலரா எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க கோயில் மட்டும் தான் போடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டனால, அப்புறம் எல்லா ஊர் திருவிழாவுக்கும் போய் அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற அவங்கவுங்களோட கலாச்சாரம் பாரம்பரியத்துல வெளியே எல்லாத்துக்கும் காட்டணும்னு சொல்லி எல்லா ஊருக்குமே இப்ப போய் வீடியோ எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம பண்றது எதுக்குன்னா, நம்மளால 4 பேர் வெளியூர்ல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கிறீங்க, பண்டிகைக்கு வர முடியாதுங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமா பாக்கணும், அதனால மட்டும்தான் நம்ம வெளியே கொண்டு வரதுக்காக அந்த பேஜை யூஸ் பண்றோம்.
0: சூப்பர் சூப்பர் பிரதர், நானுமே உங்களோட பேஜஸ் எல்லாம் வந்து பாத்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே மண்வாசம் மாறாம அப்லோட் பண்ணிட்டு

வந்துட்டுருக்கீங்க, தேர் திருவிழா, ஊர் பண்டிகை, அந்த கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கும். உங்கள் பேஜை பார்த்தாலே வந்துட்டு தனி ஃபீலே வந்து கிடைக்கும். பிரதர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சதீஷ் பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 இல்.
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அப்படின்னா வந்து சொல்லலாம், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு, சங்ககிரி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்க நம்ம சதீஷ் பிரதர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் சொல்ல

0: போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க, கேக் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கு பிரதர். நீங்கள் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸே இல்லாமல் மேக்ஸிமம் வந்துட்டு கண்டென்ட் ஓரியன்டான வீடியோஸ்லாம் வந்து போடுறீங்க, அதுக்கே வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் பிரதர்.
1: நன்றி பிரதர். இதில் ஒரே காரணம் என்னன்னா, அதிகமாக ப்ரொமோஷன் கூப்பிடுறாங்க, ஆனால் அந்த ப்ரொமோஷனுக்கு நம்ம அமௌண்ட் வாங்க மாட்டோம்.
0: சூப்பர் பிரதர். இப்போ கிடைக்கிற டைம்ல நீங்க கண்டென்ட் கிரியேஷன்லாம் போட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அதுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பிரதர். நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுங்க பிரதர். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான சதீஷ் பிரதர் இருக்கிறார்ல, இவர் அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்துட்டு சங்ககிரி ரிலேட்டடாக நிறையா அப்டேட்லாம் வந்து பண்ணிட்டுருப்பார். இவரோட சோஷியல் மீடியா பேஜஸில் அந்த கோவில் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ஊருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை ரெகுலராக வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருப்பாரு. ஸோ இவருக்கு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் பயங்கரமாக ரசித்து ருசித்து சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு பேர் வந்து கால் பண்ணி அவங்க சின்ன வயசில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க அப்படின்றத அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னா, தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவ நானாலாம் கால் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஷேர் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேக் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலம்ல இப்போ கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வாலிப வயசு நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கு, இந்த நிகழ்ச்சி வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த நிகழ்ச்சியில இன்னும் இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். சோனா எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணி சொல்லலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இது தான். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கேன். இந்த மாலை வேலையில் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ பெண்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் எப்போ எந்த தருணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சு போயிடுச்சு, என்னோட குடும்பத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு தருணம் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ எந்த தருணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு உங்களுக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம் இருக்கும். எல்லாருமே பெரியவர்களாக இருக்கட்டும், இல்லை அம்மாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்போது அவங்க கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு தெரியுமா? நீ வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு, அதனால பார்த்து இருந்துக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கே நாங்கள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், நீ என்ன அடம் பண்ணாலும் நாங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னா உன்னால் அங்கே ஃப்ரீடமா இருக்க முடியாது, உனக்கு பிடிச்ச விஷயத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பெண்களுடைய வாழ்க்கையில இன்னொரு கேள்வியுமே எனக்கு வருது, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை எப்பதான் பெண்கள் வாழ ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எந்த நேரத்துல தான் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளும் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி என்ன அப்படின்றத வந்துருவோம். சோ பெண்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஒரு பயம் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பயம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதிகப்படியா எப்போ வந்து நிக்கும் அப்படின்னா, இந்த திருமண நாள் அன்னைக்கு வந்து ரொம்ப பயமா இருக்க ஆரம்பிக்கும். பல பெண்கள் வந்து நினைச்சுட்டு இருப்பாங்க, சில அது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுனாலதான் வந்து கண்ணீர்லாம் விடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பல பேருக்கு இருக்க ஆரம்பிக்கலாம். ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக நீங்க அழுதிங்க அப்படின்னு கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, இல்ல இவ்வளவு நாள் நான் வந்து என்னோட வீட்டுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டேன், இந்த ஒரு தருணத்துல தாலி கட்டினதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை எப்படி மாறும் எனக்கு தெரியல, நான் அந்த புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு யாரு சப்போர்ட் இருப்பா, எனக்கு என்ன கிடைக்கும், என்னோட தேவை என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு யாரு எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நீங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறீங்க. சோ நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு பயம் அப்படின்ற ஒண்ணு அதிகமா இருந்திருக்கும், அந்த பயத்தை விட்டு எந்த தருணத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சீங்க? இப்போ பெண்கள் வந்து நம்ம அம்மாக்கள்லாம் இருக்கீங்க, பாட்டிகள்லாம் இருக்கீங்க அப்படின்போது, இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா ஆரம்பத்துல திருமணம் ஆகிட்டு வீட்டுக்கு, அதாவது புகுந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு பயம் அப்படின்னு உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு எந்த தருணத்துல நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. சோ அதை பத்தி பகிர்ந்து நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம 9787070 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. சோ இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
3: ஹாய், வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்

0: பூமியை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண்ணுடைய வீரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, தனியா ஒரு களத்துல இறங்கி யாரும் செல்ல துணியாத ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து அதுல இந்த உலக அரங்கல உச்சிக்கு செல்றதுதான் ஒரு பெண்ணுடைய ஆகச்சிறந்த வீரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரும் இந்த துறையில இல்லவே இல்லை, ஆனா அந்த துறையை சூஸ் பண்ணி அதுல சாதனை படைச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரா இருக்கக்கூடிய சென்னையில வந்து பவானி தேவி அப்படின்ற ஒரு பெண் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாள்வீச்சு அப்படின்ற ஒரு விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்க ஆரம்பிக்குது. அதுல அடுத்தடுத்து சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சப்போர்ட் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, இந்த கிரிக்கெட்டா இருக்கட்டும், கால்பந்தா இருக்கட்டும், தடகளமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து சப்போர்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா வாள்வீச்சு அப்படின்ற ஒரு கலைக்கு வந்து எந்த வித சப்போர்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்தியாவில யாரும் அறிந்திராத ஒரு விளையாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம போதிய உட்கட்டமைப்பு இல்ல, அதுக்கேத்த மாதிரியான பயிற்சியாளர்கள் இல்லாத மாதிரியான விளையாட்டு தான் இந்த விளையாட்டா இருக்க ஆரம்பிக்குது. இந்த வாள்வீச்சு விளையாட்டிற்கான உபகரணங்கள் வாங்குறதே வந்து மிகப்பெரிய சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சர்வதேச பயிற்சிகளுக்காக செலவு அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பவானி தேவி ஆரம்ப காலகட்டத்தில் இதுக்கான நிதியை திரட்டுறதுக்கே வந்து மிகப்பெரிய போராட்டமா இவங்களுக்கு இருந்திருக்கு. இந்தியாவில இந்த விளையாட்டு சர்வதேச அளவுல என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற கேள்வி வந்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்தையும் தாண்டி தனியாலா நின்னு சர்வதேச தரத்துல வந்து அவங்களுடைய திறமையை வந்து உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க பவானி தேவி. சோ டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில தகுதி பெற்றதன் மூலமா ஒலிம்பிக் வரலாற்றிலே வாள்வீச்சு போட்டிக்கு தகுதி பெற்ற முதல், அதாவது இந்தியாவில முதல் ஒலிம்பிக் வாள்வீச்சாளர் அப்படின்ற ஒரு பெயரை வந்து பவானி தேவி தான் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இதுதான் அசைக்க முடியாத ஒரு சரித்திர பெருமை அப்படின்னு சொல்லலாம். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துகிட்டாங்க, அதுல தங்கம் வென்று இருக்காங்க. ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல பதக்கம் வென்று இருக்காங்க. சர்வதேச அரங்கில இந்தியாவை பெருமை சேர்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாவும் வந்து பவானி தேவி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்திய விளையாட்டு துறையில இவங்களுடைய அசாத்தியமான இந்த பங்களிப்புக்காக இந்திய அரசு பாராட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, விளையாட்டு துறையில கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருதை வந்து இவங்களுக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்வதேச வாள்வீச்சு தரவரிசையில இந்தியாவின் முகமா மாறி இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பவானி தேவி. அடுத்தடுத்து உலக அளவுல இல்ல ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தீவிரமான பயிற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல கூட சென்னையில வந்து ஒரு மாரத்தான் நடந்தது இல்லையா, சோ ட்ரக் அவேர்னஸ்க்காக முதலமைச்சர் அவர்கள் கூட ரன்னிங் பண்ணியிருந்தாரு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷனா இருக்க ஆரம்பிச்சது. அந்த ரன்னிங் மாரத்தான்ல வந்து முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க, அது செம்ம வைரலா இருக்க ஆரம்பிச்சது. அது யாரு அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கும் போதுதான் தெரிய ஆரம்பிச்சது, பவானி தேவி அவர்கள் இப்படிப்பட்ட சாதனையாளரா இருக்காங்க அப்படின்னு. சோ அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்திருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எல்லா பெண்களும் இந்த பாதையில தான் போயிருக்காங்க, நீங்களுமே அதே பாதையில தான் போகணும் அப்படின்னு உங்களுடைய திறமையோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் விட்டு

உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை விட்டுறாம இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு புதிய சரித்திரத்தை உங்களால படைக்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சோ தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசன் லேசன் கோல்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு.
1: என்னன்னு மச்சான் சொல்றது, உண்மையை சொன்னாலே அடிக்க வராங்க.
0: இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்.
1: அது ஒண்ணும் இல்ல மச்சான், பஸ்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு தாத்தா தோள்பட்ட மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா.
0: அப்புறம்
1: நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோள்பட்டன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஸோ பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நான் வந்து பெண்களுக்காக அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய பெண்கள், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிரந்தரமும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலி இருக்கு இல்லையா, தாங்க முடியாத வலி அப்படின்றது பெண்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். பல பெண்கள் இதுக்காக மாத்திரை அப்படின்றத அதிகமாக போட பாடல் வந்து நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரில். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணம்மா பகுதி தான். கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க அன்னட வாழ்க்கையில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பேசுறதுக்கு தான் கண்ணம்மா பகுதி. சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் வந்து பேச போறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, என்னோட நேம் வந்து ஜான்சி ராணி அருண்ராஜ்.
5: சோ ஜான்சி ராணியாக்கா எங்க இருந்து பேசுறீங்கக்கா, சொல்லுங்கக்கா.
6: இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட், பெத்தநாயக்கன் பாளையங்கிற ஊரு. நான் இங்க வந்து பியூட்டிஷியன் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது.
5: சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜான்சி ராணியாக்கா தான் இணைஞ்சு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அக்கா, இப்போ நீங்க வந்து இப்போ பியூட்டிஷியனா இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வந்து காவல்துறையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு போது, சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க இந்த சமுதாயத்திலயா இருக்கட்டும், இல்ல நீங்க கடந்து வந்திருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருந்திருக்கும் இல்லையா? நீங்க என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்தீங்க? இன்னைக்கு கூடிய காலகட்டத்திலுமே பெண்கள் இந்த மாதிரியான சவால்களை கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான சவால்களுக்கா இருக்கு?
6: பொண்ணுங்கனாவே கொஞ்சம் சவால் தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஜென்ஸுக்கு வந்து ஈஸியா ஒரு கிடைக்கிற விஷயம் வந்து பொண்ணுக்கு வந்து கிடைக்காதுக்குன்னு என்னன்னு தெரியல. பாக்குற வியூ அப்படிதான் இருக்கு. இப்போ நானே இப்போ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ என் ஹஸ்பண்டு வந்து வேலைக்கு போயிடுறாரு, நான் ஏதாவது ஒரு வேலை இப்போ சொல்லணும், இதுவே ஒரு ஜென்ஸ்கிட்ட போய் நான் அந்த வேலையை சொல்லி அவங்க கிட்ட இருந்து அதை வாங்கணும் அப்படின்னா, இப்போ அவர் என்னோட ஹஸ்பண்டோ இல்லை மற்றவங்க ஜென்ஸ் சொல்லி அவங்க செய்கிறதுக்கும் நாம் சொல்லி ஒரு லேடிஸாக நம்ம போய் சொன்னோன்னா அது ஒரு ஜென்ஸால் முதல்ல அக்செப்ட் பண்ணவே முடியல. அவங்க என்ன நமக்கு வந்து சொல்கிறாங்க, அவங்க சொல்லி நம்ம உடனே அதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியே அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. அது இன்ன வரைக்கும் நிறைய பேர்த்தோட மனநிலை அப்படி தான் இருக்குது. லேடிஸை வந்து வளர்றது நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. அதையும் மீறி அவங்க வந்து சாதித்த வாட்டி தான் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இப்போ சாதித்த பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்க சாதித்த வாட்டி தான் அவங்கள ஏற்றிருக்காங்க. ஆனால் அவங்க சாதிக்க துடிக்கும் போது யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட லைனில் அவங்க கரெக்டாக வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தானாக கிடைக்கும்.
5: ஜான்சி ராணி அக்கா சொன்னதுலேருந்து ரெண்டு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வருது. நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் அதுதான். ஒன்று வந்து ஃபேமிலி சைடில் பெண்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று வந்து பெண்கள் வந்து விடாமுயற்சியோடு இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அந்த சவால்களை கடந்து வரணும் அப்படின்னும் போது நீங்கள் எடுத்த விஷயத்தை முடிக்கணுன்ற எண்ணத்தோட முடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய தைரியம் அப்படின்றது உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது ஆரம்பத்தில் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சப்போர்ட் அப்படின்றது இல்லைனாலுமே பெண்கள் வெளியில் வந்து சாதனை பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணக்கூடியவங்களாகவும் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனாலுமே இன்னுமுமே ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலருக்கு இல்லை. அதனால தான் பெண்கள் வெளியில் வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபேமிலி சைடில் இருக்கவங்க என்னோட பொண்ணு சாதிச்சிட்டாங்க, என்னோட மனைவி சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னோட கணவர் சப்போர்ட்டோட என்னோட அப்பாவோட சப்போர்ட்டோட நான் வந்து இதை சாதிச்சிருக்கேன் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் அவங்க தைரியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஜான்சி ராணியா கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லெச லெச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான்சி ராணி அக்கா தான் பேசிட்டு இருக்காங்க, பியூட்டிஷியன். இதுக்கு முன்னாடி வந்து காவல்துறையில ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஜான்சி ராணி அக்கா, நீங்க இதுக்கு முன்னாடி வந்து காவல்துறையில வந்து இருந்திருக்கீங்க. சோ அங்க ஒரு பொண்ணா நீங்க இருக்கும் போது என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது, அது எல்லாத்தையும் எப்படிக்கா நீங்க கடந்து வந்தீங்க?
1: அங்க வந்து நம்ம பெண்கள் ஆண்கள் அந்த மாதிரி எதுவும் அவங்க அப்படி பார்க்கல கண்ணு. அது அங்கெல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல் தான். அது பெண்களுக்கான தனியான ட்ரைனிங் சென்டர் தான் அது. அவங்க வந்து நமக்கு வந்து போல்ட்னஸ் தான் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை தான் கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி பண்ணால் தானே அவங்க ஒரு நல்ல இதை அவங்க வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியும். அதனால அங்கே ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டும்தான், ஹார்டு ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான்.
0: ட்ரைனிங்கில் வந்து சவால்கள்லாம் இல்லை, மென்டலி ஃபிசிக்கலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து என்னை இப்போ வரைக்கும் அடுத்தடுத்து நான் எந்த ஒரு இடத்துலையும் விழாமல் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறதுக்கு வலிமையை கொடுத்தது அதுதான் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பெண்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். இப்போது ரீசெண்ட் டைமில் கூட நிறைய போட்டிகளில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களெல்லாம் போய் சாதிக்கும் போது தெரிய ஆரம்பிக்குது, கண்டிப்பாக பெண்களால் முடியாது அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக பெண்களால் முடியும். ஜான்சி ராணி அக்கா, அப்போ நீங்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பியூட்டிஷியனாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் நிறைய பெண்களை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுமே வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுமே உங்ககிட்ட வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் இன்னமும் என்ன மாதிரியான சவால்கள் பெண்கள் மத்தியில் இருக்குது, பெண்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்னக்கா?
1: பெண்கள் வந்து என்னன்னா, யாராக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாகவே பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய வீட்டில் வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது, உன்னால் எதுவும் முடியாது, நீ வீட்டை பார்த்துட்டு இப்படியே இரு அப்படின்னு நிறைய பேர் அவங்கள டப் பண்ணி அவங்கள வீட்லேயே முடக்கிடுறாங்க. அதை வந்து இல்லை நான் என்னால் முடியும்னு சொல்லிட்டு வரவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க.
0: ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் அப்படின்னு இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்னால் இது முடியும், நான் கண்டிப்பாக அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே நம்மளை தேர்த்துக்கிட்டு நம்ம இருக்க ஆரம்பிப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதே வார்த்தைகளை சொல்லும்போது தான் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்போது உங்களால் இதை பண்ண முடியாது, இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்ற எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வரும்போது தான் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாமல் அவங்கள வந்து தாழ்வு மனப்பான்மையிலே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பெண்கள் எந்த ஒரு இடத்துக்கும் வெளியில வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து ஜான்சி ராணி அக்கா சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வீட்டிலுடைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து மாறணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம தெரிவிச்சிருப்போங்க நேர்களே. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: தைரியமான இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல சிங்கக்குட்டி ஒன்னு இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப தைரியமான சிங்கக்குட்டி. எல்லார்கிட்டயுமே எப்பயுமே நேர்மையா தான் நடந்துக்கும். அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி பண்றதும் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சிங்கக்குட்டி தனியா காட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய யானை சிங்கக்குட்டி கிட்ட வந்துருச்சு. அங்கிருந்த மத்த விலங்குகள் எல்லாருமே யானைய பார்த்து மிரண்டு போய் அந்தாண்ட ஓடிட்டாங்க. ஏன்னா யானை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா, இந்த சிங்கக்குட்டியோ ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா சிங்கக்குட்டி அங்கிருந்து ஓடவே இல்லை. அது மட்டும் தைரியமா அங்கேயே நின்னுட்டு இருந்துச்சு. உடனே யானை வந்து கேட்டுச்சு, எல்லாருமே என்னை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க, நீ மட்டும் என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கக்குட்டி சொன்னிச்சு, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ஏன் பயந்து ஓடணும், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போது சிங்கக்குட்டிய யானை வந்து ரொம்ப பாராட்டி அதோட தைரியத்தை பார்த்து வியந்து போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ஃபஸ்ட்டு பதட்டப்படவே கூடாது. நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா எதுக்காகவும் நம்ம பயப்படவே கூடாது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: ஜெய் ஆத்விக்.
1: ஆத்விக், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3rd.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூல்.
1: சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
2: ஹஷித், கவினிலவன், லக்ஷா, திருதாமுல்லா, நடீஷ், ரிஷ்வந்த், நிர்மல், ரித்திக்.
1: ஓஹோ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? சரி ஓகே, உங்க பர்த்டே எப்போ?
2: April 10.
1: இன்னைக்கு என்ன டேட்னு தெரியுமா? அப்படின்னா இன்னைக்கு ஜெய் ஹாத்விக்கு ஹாப்பி பர்த்டே. சூப்பர் சூப்பர். சரி ஓகே, ஹாப்பி பர்த்டே ஜெய் ஹாத்விக். ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பர்த்டே பாய் கூட இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். ஸ்டேடியுண்டாயிருங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது அடுத்தடுத்து சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். சோனா

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: அதுலேருந்து ஏதாச்சும் பூவோ இல்லை காயோ வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இல்லை பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு ஆன சூழல் இருக்குது, வளர்க்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வளர்த்துக்கலாம். கோழி குஞ்சோ பூனையோ ஆடோ அது அந்தந்த வீட்டு சூழலை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த பெட்டு வளர்க்குறது கார்டனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் என்னது ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த கார்டனிங் ப்ளஸ் பெட்டு வளர்க்குறது இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோன் அண்ட் டிவி மேலே இருக்க அடிக்ஷன் டோட்டலாக குறைஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக அதில் அவங்களோட ஃபோக்கஸ் போகவே போகாது. அண்ட் சைமன்டேனியஸாக அதே நேரத்தில் நம்ம படிப்புலையும் கவனம் செலுத்த வைக்கணும். அதுக்காக ஈவினிங் ஹோம்ஒர்க் ஹவர் அப்படின்னு நம்ம வீட்டில் ஒன்று செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அவங்களோட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு லிமிட்டை செட் பண்ணிடலாம். இதில் இந்த ஃபோனுக்கும் டிவிக்கும் கண்டிப்பாக கேப்பே இருக்காது, ரொம்ப வந்து ஃபில்லாக இருக்கும் அவங்களோட அந்த ஈவினிங் ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வீக் டேஸில் வச்சுட்டு வீக்கெண்டில் இந்த எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம வந்து மாற்றிடலாம். வீக்கெண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கூட நம்மளே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹவர் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க கூட நம்ம விளையாடணும், அவங்களோட ஹோம்ஒர்க்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டியூஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது புதுசு புதுசாக நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கே நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ, நம்ம குழந்தை இவ்வளோ பேசுதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: டேய் என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம உன்னை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு.
1: என்னன்னு மச்சான் சொல்றது, உண்மை சொன்னாலே அடிக்க வராங்க.
0: இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்.
1: அது ஒண்ணும் இல்ல மச்சான், பஸ்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு தாத்தா தோல் பட்டை மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா.
0: அப்புறம்
1: நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோல் பட்டைன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா,

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட தான் நம்ம ஜெய் ஆத்விக் கூட பேச போகிறோம். அதோட நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ ஆத்விக் கூட பேசிடலாமா? ஆத்விக், உங்களுக்கு ரைம்ஸ் எல்லாம் ஏதாச்சும் தெரியுமா?
4: ரைன் ரைன்
3: ரைன் ரைன் கோவாவே ரைம்ஸ் தெரியுமா? சரி சொல்லுங்க.
4: ரைன் ரைன் கோவாவே கம்ம கானா அந்தட்லே ரைன் ரைன் கோவாவே கம்ம கானா அந்தட்லே.
3: வாவ், கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சொன்னீங்களே. சரி ஓகே. அப்படியே மேக்ஸ்ல உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியுமா? எனக்காக 1 டேபிள் சொல்றீங்களா?
4: 1 1 சார் 1 1 2 2 சார் 2 3 3 சார் 3 4 4 சார் 4 5 5 சார் 5 6 6 சார் 6 7 7 சார் 7 8 8 சார் 8 9 9 சார் 9

0: டென்
1: வாவ், கேட்ட உடனே எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்றீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு டேபிள்ஸ்?
0: மேக்ஸ் டீச்சர்.
1: மேக்ஸ் டீச்சர் தான். மேம் பேரு?
0: கார்த்திகா மேம்.
1: கார்த்திகா மேம், சரி ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல பிடிச்ச மிஸ் யாரு?
0: கார்த்திகா மேம்.
1: அவங்களும் கார்த்திகா மேம் தானா? ஏன், மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப சாஃப்ட்.
1: ஓஹோ, சரி ஓகே ஓகே. மேம் வந்து ரொம்ப சாஃப்டா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க, அதனால எனக்கு வந்து சப்ஜெக்டும் பிடிக்கும் மேமும் பிடிக்கும் அப்படின்ட்டீங்க. சரி, இப்ப வீட்ல யார ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
0: டாடி.
1: டாடி? ஏன்?
0: அவதான் எப்பவுமே கொஞ்சம் வருது.
1: அப்ப மம்மி?
0: மம்மி சில டைம் திட்டுவாங்க.
1: சில டைம் தானே, பரவாயில்ல விடுங்க. சரி, மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
0: மீன் குழம்பும் சாம்பாரும்.
1: நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கே பசி எடுக்குதே. சரி விடுங்க, நம்ம வேற டாபிக்கு போயிடலாம். சரி, நீங்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் செய்வீங்களா? என்னென்னலாம் செய்வீங்க?
0: கிராக்கர், ராக்கெட், அப்புறம் ஜெட்.
1: வாவ், சூப்பர் சூப்பர். சரி, நீங்க டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா விளையாடுறதுக்கு வீட்டுல? என்னென்ன டாய்ஸ் வச்சிருக்கீங்க?
0: பைக், கார், ரிமோட் கார், ஸ்பான்ஸ் டாய்ஸ்.
1: ஓஹோ, சரி ஓகே ஓகே. சரி, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜெயாத்வி கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம் உட நிலையின் 9 7 8 7 7 0 107 8 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷை எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை எப்படி ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: சக்கலக்க குட்டி.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஜெய் ஆத்விக் பர்த்டே பாய் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அடுத்ததாக நம்ம அவர் கூட பேசிடலாம். அண்ட் இப்போ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, ஸோ அதே போல தான் இன்னைக்குமே இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் சொல்ல போகிறேன். என்ன டிஷ்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரியே இதுவும் ஒரு சீசனல் பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னா, நம்ம சேலத்துக்கே ஃபேமஸான மாம்பழம் தான். மாம்பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும். நானுமே ஒரு ரீசண்டாக போன வாரத்தில் தான் இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்குமே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழுத்த மாம்பழம் ஒன்று, அடுத்ததான் பால் ஒரு கப்பு, தேன் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறமா ஐஸ் கட்டி ஒரு 4-5 ஐஸ் கட்டி. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. சூப்பரான இந்த மாம்பழ மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு பிளெண்டரில் மாம்பழத்தை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளார இருக்கும் இல்லையா பல்ப்பு, அதை மட்டும் சேர்த்து அது கூடவே பாலையும் சேர்த்து ஐஸ் கட்டியும் போட்டு தேனும் நாட்டு சர்க்கரை இது ரெண்டுமே நமக்கு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு சூப்பராக பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னு வைங்களேன், குளிர்ச்சியான இந்த மாம்பழ மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். ஸோ மதியம் ஒரு 12 மணி வெயில் பொழக்கும் போது இந்த மாம்பழ மில்க் ஷேக்கை போட்டு குடிச்சிங்கன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம உடம்புக்குள்ளேயே ஏசி போட்ட மாதிரி இருக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு இந்த மாம்பழம் தான் எடுக்கணும், மல்கோவா தான் நல்லாயிருக்கும், அல்ஃபான்சோ தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாம்பழம் இது வேணால் எடுத்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிஷ்ஷில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ஸோ மாம்பழத்தில் விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ குழந்தைங்க வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க இந்த டிஷ்ஷை சாப்பிடும்போது, ஏன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு இல்லையா. அதனால் சரி ஓகே, இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லிடுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787710178 அப்படின்ற நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததாக சூப்பரான பாடல்கள், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாடலை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. சோனா
2: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களோட இந்த பிஹேவியர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எதனால் வருது மேம்?
2: இப்போலாம் அதான் பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் ஸ்ட்ரெஸ்ஸுன்னே தெரில. நிறைய பேசணும், உங்ககிட்ட மைண்டை ஃப்ரீயாக விடணும். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட அது காரணம் என்னென்னா தனியப்பட்ட முறையில் வளருது. ஒன்லி இந்த டெக்னாலஜி மட்டும் வச்சுக்கிட்டு இருக்குது, எதையோ பார்க்குது, எல்லாத்தையும் தன்னுடைய கற்பனையில் ஏற்றிக்கிட்டு ஒரு மைண்டை வந்து ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் இருக்குங்க. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பிள்ளைங்கக்கிட்ட நிறைய பேசி அவங்கக்கிட்ட இந்த ஒரு சாதாரண மேட்டராக இருக்கும், அது ஒரு பயத்தினால கூட இருக்கும், அதனால் இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும், ஒரு கான்ஃபிடென்ஸ் அதுங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பேசணும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மக்கிட்ட உண்மையாக மாசல் இருக்கிறத சொல்லுவாங்க.
3: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். தேங்க்யூ மேம்.
4: ஓகே, அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு குழந்தைங்களோட சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட சேஃப்டியை இன்ஷோர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அண்ட் அந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். ஸோ சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098, குழந்தைங்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஈஸியாக மெமரி பண்ணிக்கக்கூடிய வகையில் 1098 அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது உதவி கொண்டு வாங்கிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட நம்பர் சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை உடனே அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். அண்ட் சப்போஸ் இப்போ வீடு எங்கே இருக்குது தெரியல, தவறி வழி தவறி வேறு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா கூட இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து உதவி கேட்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ இறங்கி என் கூட இப்போ சூப்பரான பாடல்களை தொடர்ந்து

இங்கிருந்து கிளம்புறேன், 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமரோட உதவியால சுக்ரீவன் மறுபடியும் தன்னோட அரசாட்சிய பெற்றாராம். மலையோட உச்சியிலிருந்து பார்த்தா துங்கபத்ரா நதி, பழமையான கோயில்கள், பாறை மலைகள் மற்றும் ஹம்பியோட அழகிய காட்சிகள் கண்களை கவருங்க. குறிப்பா சூரிய உதயம் மற்றும் சூரியஸ்தமன நேரங்கள்ல இந்த இடம் ரொம்பவுமே அழகா இருக்கும். மடங்கமலையை சுத்தி விருபாஷர் கோயில், அச்சுதராயர் கோயில், அனுமன் கோயில் மாதிரி பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இருக்குங்க. இது எல்லாமே விஜயநகர பேரரசோட கலை மற்றும் கட்டிடக்கலையோட சிறப்பை எடுத்து காட்டுது. 1886 வருஷத்திலிருந்து ஹம்பி மற்றும் மடாங்கா மலைப்பகுதிகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுசிலிருந்துமே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிட்டு அதோட அழகையும் வரலாற்றையும் ரசிச்சுட்டு வராங்க. நேர்களே, ஒரு மலையை பார்க்க போகிறது அப்படின்றது இயற்கையை ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அந்த இடத்தோட வரலாறு, பண்பாடு மற்றும் நம் முன்னோர்களோட வாழ்க்கை முறையையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா ஹம்பியில் இருக்கக்கூடிய இந்த மடாங்க மலையை கண்டிப்பாக உங்களோட பயணப்பட்டியலில் சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சுற்றுலாத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏற்காடு தாங்க. பசுமை நிறைந்த இயற்கை, மேகங்கள் முத்தமிடும் மலைகள், காஃபி தோட்டங்கள், ஆரஞ்சு மரங்கள், பழங்குடியின மக்களோட பாரம்பரிய வாழ்க்கை, சுற்றுலா பயணிகளை இருக்கக்கூடிய இயற்கை எழில் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்புகளை தன்கிட்ட கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய மலைவாசஸ்தலம். ஆனால் ஏற்காட்டோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே வாழக்கூடிய மக்களோட குரலை கேட்கணும். அவங்களோட அனுபவங்கள், அன்றாட வாழ்க்கை மகிழ்ச்சிகள், சவால்கள், எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி பல உணர்வுகளை நான் நேரடியாக களத்துக்கு போய் அங்கே வந்துட்டு பதிவு செஞ்சு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரியேரிக்காடு கிராமத்தை சேர்ந்த ராஜாமணி அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட பல விஷயங்களை கேட்டிருந்தேன். வாங்க, அவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: உங்கள் பேர்?
4: எங்கள் பேர் ராஜாமணி.
5: ராஜாமணி எந்த ஊர்?
4: பெரியேரிக்காடுங்க.
5: எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்க?
4: இங்கே நம்ம இங்கே பூர்வீகமாக இங்கே
5: பூர்வீகமாக.
4: ஆமாம்.
5: முதல்ல இருந்த கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள்?
4: வித்தியாசங்கள்னா இப்போ கோடைக்காலன்றதுனால நம்மளோட கிளைமேட் வந்து ஹீட் ப்ராப்ளம்.
5: இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அப்போ நீங்கள் சின்ன வயசுல இருந்துருப்பீங்களா?
4: ஆமாம்.
5: டைம்லாம் எப்படி இருந்தது கிளைமேட்டு?
4: அந்த கிளைமேட் வந்து அந்த டைம் இன்னும் அதிகமாக வெப்பம் அதிகம், குளிர்ச்சி கம்மி. இப்போ வந்து நிறைய மரம் அது நில வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இப்போ குளிர்ச்சி.
5: விலைவாசி அப்போ இருந்தது இப்போ நீங்கள் சின்ன வயசுலாம் வந்துட்டு ஒரு 1 ரூபாய் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போனோம்னா பை நிறைய சாமானம் வாங்கிட்டு வரலாம். இப்போது வந்துட்டு விலைவாசி எப்படி இருக்குது?
4: இப்போ விலைவாசி அதிகம் தாங்க, எல்லா விலைவாசியுமே ஏறிப்போச்சு.
5: அப்போ இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்?
4: வித்தியாசங்கள் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் 15 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன். ஏன்னா என் விக்கிரம் அறிஞ்சு இப்போ நான் 1500 ரூபா சம்பளம். அதனால் விலைவாசி அதே மாதிரி, சம்பளம் எப்படி ஏறுதோ விலைவாசி அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக போகுதுங்க.
5: ஓகேண்ணா. இப்போ விவசாயம் அப்போ பண்ணியிருக்காங்கல்ல?
4: ஆமாம்.
5: அந்த டைமில் என்ன மாதிரியான விவசாயங்கள்லாம் இருந்தோம்?
4: விவசாயங்கள்லாம் நெல், கேழ்வரகு, தேனை, சாமை, இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் வந்து அதெல்லாம்

0: இல்லைங்க, குறைஞ்சி போச்சு.
1: எதனால்னா
0: தண்ணி பற்றாக்குறை தான், மழை இல்லாத காரணத்தினால.
1: இங்கே நெல்லெல்லாம் விளையும்னு சொல்கிறீங்க, மலைப்பகுதி தானே இது?
0: மலைப்பகுதி தாங்க. முன்னெல்லாம் நெல்லெல்லாம் போடுவோம், மழை வந்துன்னா அது பார்த்தீங்கன்னா அது 6 மாதம் ஆகுங்க. அது வந்து நம்ம அறுவடை கொண்டு வரதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆகும்.
1: வரகு சாமான்னா
0: அதுவும் 4 மாதம் ஆகிடுங்க. வரகு சாமான் எல்லாமே 4 மாதம் ஆகிடும்.
1: ஓகே, இப்போ அதெல்லாமே குறைஞ்சிருச்சு?
0: குறைஞ்சிருச்சு.
1: ஓகேண்ணா, இப்போ ஃபஸ்ட்டு உணவு முறைகள்லாம் இருந்திருக்கும்.
0: ஆமாம்,
1: சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் சத்தான உணவு,
0: சத்தான
1: இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க.
0: ஆமாம்.
1: ஸோ அப்போ இருந்த உணவு முறைகள் என்னென்ன இருந்தது?
0: அதுங்க, ஆரியம், வரகு, தெனை, சாமை, இந்த மாதிரி நிறைய கம்பு நிறைய இருந்துச்சுங்க. இப்போ இல்லை, இப்போ வந்து உணவுக்கே வந்து கடையில் வாங்கினா தான்.
1: ஓகேண்ணா, இப்போ மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள்?
0: எஸ்டேட் தான், காப்பி, சிலவர், மர வெட்டுறது.
1: இப்போது இங்கே வந்துட்டு வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருந்துச்சுன்னா முன்னேற்றம் அடைய முடியும்னு நினைக்கிறீங்க?
0: பேரிக்காட்டில் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறோம் அது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதில் அதை கொடுத்தாலுமே வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியாதுங்க. அது தண்ணி பிரச்சனை, தண்ணி தாங்க பிரச்சனை இருக்குதுங்க. அதாவது ரொம்ப பற்றாக்குறை தான்.
1: இப்போ இங்கே மருத்துவமனை வசதி இல்லை?
0: மருத்துவமனை வசதி இல்லை, விற்காடு போனால் தான், 25 கிலோமீட்டர் போகணும்.
1: இங்கே வேறு பஸ் வசதிங்கண்ணா?
0: பஸ் வசதி சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு, காலையில் ஒரு டைம். காலையில் 7 மணிக்கு வருது, சாயந்தரம் 6 மணி, ரெண்டு டைம் தான். கரண்ட்டு வசதி இருக்குது, அது பிரச்சனை தாங்க. கரண்ட்டு இப்போ வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சடுவனே இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லை.
1: வனவிலங்கு பிரச்சனைகள் என்ன?
0: வனவிலங்கு பிரச்சனைகள் வந்து நமக்கு மயில் பிராபலத்தினால விவசாயம் குறைஞ்சி போச்சுங்க. மயில் நிறையா இருக்குது, அப்புறம் இந்த எறமை, அதுதாங்க வனவிலங்கில். நன்றிங்க ஐயா.
2: நேர்களே, ரொம்ப அருமையாக வந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ நம்ம கேட்டது ஏற்காடு மக்களோட உண்மையான அனுபவங்களும் கருத்துக்களும். ஒவ்வொரு குரலும் அந்த மண்ணோட வாழ்க்கை முறையையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட எண்ணங்களையும் நமக்கு புரிய வைக்குது. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாஎஃப்எம் 107.8
2: சோனாஎஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நம்ம தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் மிக பழமையான நாட்டுப்புற கலை வடிவங்கள்ல ஒன்று தாங்க தெருக்கூத்து. அதோட பாடல், இசை, நடனம், நாடகம், நகைச்சுவை, சமூக கருத்துக்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே இணைச்சி மக்களுக்கு செய்திகளை எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய அரிய கலை தான் இது. பல நூற்றாண்டுகளாக கோயில் திருவிழாக்கள் மற்றும் கிராம விழாக்களில் முக்கிய நிகழ்வாகவே இருக்கிறது இந்த தெருக்கூத்து நாடகங்கள் தாங்க. அப்படி நம்ம ஏற்காட்டில் ஆனைக்காடு கிராமத்தில் நமக்காக ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. அந்த நாடகத்திலிருந்து ஒரு பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.

ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்க. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கை உலகத்துல அளவுல சின்னதா இருந்தாலும் அதோட வாழ்க்கை முறை நம்மளை வியக்க வைக்கும். அப்படி ஒரு அழகான அழகிய பறவையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த பறவையோட பேர் என்ன தெரியுமா? கெனடிஸ் ஃப்ளவர் அப்படின்றது தாங்க. இந்த பறவை பொதுவாக கடற்கரைகள், உப்பு ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் மணற்பாங்குகளில் வாழுது. வெறும் 40-45 கிராம் வரைக்கும் மட்டும்தான் இதோட எடை இருக்குமாங்க. அந்த அளவுக்கு சின்ன பறவை. உலகத்தில் பல நாடுகளில் இந்த பறவையை நம்மளால் பார்க்க முடியும். ஆண் பறவை மற்றும் பெண் பறவையில் சின்ன வித்தியாசம் இருக்கும். இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவையோட தலையிலையும் மார்பு பகுதியிலையும் கருப்பு நிற அடையாளங்கள் தெளிவா இருக்கும். பெண் பறவை அதை விட வெளிர் நிறத்தில் இருக்குமாங்க. கெண்டிஸ் ஃப்ளவரோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இது தரையிலேயே கூடு கட்டக்கூடிய பறவை தாங்க. மரங்கள்ல கூடு கட்டாது. மணல்ல ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அதுல சின்ன சின்ன கற்கள், சிப்பிகள், புல் மாதிரியான பொருட்களை வச்சு கூடு அமைக்குது. இது பெரும்பாலும் மனிதர்கள் அதிகம் வராத அமைதியான பகுதிகளை தாங்க தேர்ந்தெடுக்குது. காரணம், முட்டைகளையும் குஞ்சுகளையும் பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. இந்த பறவை உணவா எதை சாப்பிடுது தெரியுமா? சின்ன பூச்சிகள், நண்டுகள், சிலந்திகள், புழுக்கள் மாதிரியான உணவுகளை தேடி தேடி சாப்பிடுது. ரொம்பவுமே வேகமாக ஓடி நின்று இறைய பிடிக்கக்கூடிய தனித்துவமான வேட்டையாடும் முறையை இந்த பறவை கொண்டிருக்குங்க. இந்த பறவைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? ஏதாவது எதிரி அதோட கூட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டா இந்த பறவை காயமடைஞ்சது மாதிரி நடித்து எதிரியோட கவனத்தை தன் பக்கம் திருப்பி பறந்து போயிடுமா. அந்த நேரத்தில் அதோட முட்டைகளும் குஞ்சுகளும் பாதுகாப்பாக தப்பிச்சிடுமாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமான பறவை பார்த்தீங்களா? இந்த புத்திசாலித்தனமான இந்த சின்ன பறவையோட குடும்ப வாழ்க்கை மற்றும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நேரம் இல்லை. அதனால தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட தொன்மையான பழங்குடியாக இருக்கக்கூடிய பஞ்சலுங் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். ஆஸ்திரேலியாவோட ரொம்பவுமே பழமையான பழங்குடி அப்படின்னா இந்த பஞ்சலுங் மக்கள் தான். வடக்கு நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து முழுதுமே பறந்து விரிந்த ஒரு பிராந்தியத்தில் பாரம்பரிய பாதுகாவலர்களாக இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. தொல்பொருள் சான்றுகளும் வாய்வழி மரபுகளும் அவங்க 12,000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிலத்தில் வாழ்ந்து வந்ததை குறிப்பிடுது. இது அவங்கள உலகத்தோட மிக பழமையான தொடர்ச்சியான கலாச்சாரங்களில் ஒருத்தங்களாக மாற்றுதுங்க. அவங்களோட தாயகத்தில் அழகான ஆறுகள், மலைகள், காடுகள் மற்றும் பசிபிக் கடற்கரை இது எல்லாமே இருக்கு. கிளாரஸ் ரிச்மண்ட் மற்றும் ட்வீட் மாதிரி ஆறுகள் தலைமுறைகளாக உணவையும் நீரையும் இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வருதுங்க. பஞ்சலுங் சமூகம் பல குலக்குழுக்களாக இருக்குங்க. அதில் ஒவ்வொன்றுமே தனக்கென தனித்துவமான பழக்க வழக்கங்களையும் வட்டார மொழியையும் கொண்டிருந்தாலும் பகிரப்பட்ட மரபுகள் மற்றும் பண்பாட்டு விழுமியங்களால் ஒன்றுபட்டதுன்னு சொல்லலாம். அவங்களோட வரலாற்றில் மிகவுமே சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று 3 சகோதரர்கள் கனவு கதை தாங்க. பஞ்சலுங் வாய்மொழி மரபுப்படி 3 மூதாதையர் சகோதரர்கள் முதல்ல இந்த நிலத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வழித்தோன்றல்கள் இந்த பகுதி முழுசுமே வெவ்வேறு சமூகங்களை நிறுவினாங்களாம். இந்த கதைகள் வெறும் புராண கதைகள் மட்டும் இல்லைங்க, அது வரலாறு, அடையாளம் மற்றும் நிலத்துடனான ஆன்மீக தொடர்புகளையுமே பாதுகாக்குது. பஞ்சலுங் மக்களோட வாழ்க்கையில் இயற்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒலிம்பின் போன்ற மலைகள் புனிதமான இடங்களாக இருக்குங்க. அதோட ஆறுகள், காடுகள் மற்றும் கடற்கரைகள் வெறும் நிலப்பரப்புகள் மட்டும் இல்லாமல் அது அவங்களோட கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோட உயிருள்ள அங்கங்களாகவுமே இருக்கு. பஞ்சலுங் மொழியும் அதே அளவு குறிப்பிடத்தக்கதுங்க. இது பாமானியுங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. 4 பெயர்ச்சொல் வகுப்புகள் உட்பட தனித்துவமான இலக்கண அம்சங்களை கொண்டிருக்கு. இது ஆஸ்திரேலியாவோட மிக தனித்துவமான பழங்குடி மொழிகளில் ஒன்றாகவுமே இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்மின் 107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இரவு நேரத்தில் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்றைக்கி நான் யாரை பற்றின ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்களோட பேர் செந்தாமரை. அவங்களுடைய சொந்த ஊர் சேலம். சேலத்தில் ஓமலூர் அவங்களுடைய ஊர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சென்னையில் ஒரு வேலையில் வந்து இருந்தார். அப்போ அவங்க அம்மா, அப்பா, இவங்க தம்பி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் இருந்திருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாரையுமே பெரும்பாலும் வந்து பார்த்துருப்போம். வில்லேஜ் லைஃப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிட்டி லைஃபுக்கு போவாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் லைஃப்பில் வந்திருக்காங்க. இவங்க அப்பா கல்யாணம் ஆனதும் அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு சென்னை வந்து போகிறாங்க. சென்னையில் ஒரு வேலை வந்து அவருக்கு கிடைக்குது, ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம். சரி, அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா முதல் குழந்தையாக வந்து செந்தாமரை வந்து பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி அங்கேயே வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்பப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா வந்து சொந்த ஊர் ஓமலூருக்கு வந்து வருவார். ஆனால் மேக்ஸிமம் வந்து சென்னையில் தான் இருப்பார். அவங்க சென்னையில் தான் படிக்கிறாங்க. சென்னை வாழ்க்கை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப செட்டாக இருக்குது அந்த ஒரு சூழ்நிலையில். சென்னையில் அவங்க சின்ன வயசில் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் இருக்கும். எல்லா குழந்தைங்கள் கூடயும் ரொம்ப அன்பாக வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வளர்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் போகிறாங்க. சென்னைக்கு ஏற்ற மாதிரி

கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10th வரைக்கும் அங்கே தான் வந்து படிக்கிறாங்க சென்னையில். அவங்க தம்பியும் வந்து ஒரு அந்த சமயத்தில் வந்து ஒரு 8th அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. 10th வரைக்கும் படிக்கிறாங்க, 10th பப்ளிக் எக்ஸாம் முடியுது. அவங்க அப்பாவுக்கு வந்து அங்கே சரியான ஒரு வேலை வந்து அமையலை, அதனால் திரும்ப சொந்த ஊருக்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இருக்கார். ஆனால் அப்படி நினச்ச உடனே வந்து அவர் வரல. அப்போ வந்து இவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாரு, அவருடைய மனைவிக்கிட்ட, அதுக்கப்புறம் பொண்ணு சிந்தாமரைக்கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இன்னொரு பையன்கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் வந்து கேட்குறாரு. அப்போ சிந்தாமரை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா எனக்கு வந்து சென்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊரை விட்டு எப்படி வர்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து 10th வரைக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட், அங்கே இருக்கிற நண்பர்கள், எப்படி நான் வந்து இவங்கெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து வர்றது, அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்துடுற மாதிரி இருந்தால் நல்லா தானே இருக்கும், ஆனால் அங்கேயே போகிறதா இருந்தால் ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா, செட் ஆகாது இல்லை எனக்கு வந்து படிக்கிறது எல்லாமே வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க. தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு யாரை பற்றின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, செந்தாமரை. அவங்களுடைய சொந்த ஊர் வந்து ஓமலூர். ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க பிறந்தது கூட சென்னையில் தான், சென்னையில் தான் வளர்கிறாங்க. ஒரு 10வது வரைக்கும் அங்கே தான் படிக்கிறாங்க. அந்த 10வது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த நினைவுகள் அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு இருந்த நண்பர்கள், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதில் தான் வந்து ஒரு வீடு எடுத்து நடுவில் சென்ட்ரலில் வந்து அவங்களுடைய அந்த வீடு இருக்குது. பொதுவாக அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஒன்றா வந்து விளாடுவாங்க. கீழே வாலிபால் நெட்டு வந்து கட்டி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி மற்ற விளையாட்டுகள், ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அப்படின்னு எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட், நிறைய குழந்தைகள் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்க கூட வளரும்போது அவங்க கூட விளாட்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அந்த நினைவுகள் அப்படின்றது ரொம்பவே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே சுற்றி இருக்கிற இடங்களில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய பள்ளி காலங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்கேஜி அந்த டைம்லேருந்து 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த நண்பர்கள், எல்கேஜியிலேருந்து 10வது வரைக்கும் படிக்கும்போது நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க கூட வந்து நிறைய நினைவுகள் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கெலாம் வந்து இவங்க போவாங்க. அங்கே வந்து ஒரு அவங்களையும் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு அவங்க அம்மாவை கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஃப்ரெண்டுங்களும் சென்னையில் இருக்க அந்த ஸ்கூலில் படிக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டுங்களும் பார்த்திங்க அப்படின்னா, அடிக்கடி செந்தாமரை அவங்களுடைய வீட்டுக்கு வந்து வருவாங்க. அப்படி அவங்களுடைய அந்த நினைவுகள் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் அவங்க அப்பாவுக்கு வந்து அப்போ ஆரம்பத்தில் ஒரு நல்ல சம்பளம் இருந்துச்சு, அதனால தான் சென்னையிலேயே நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. சென்னையில் ஒரு வாடகை அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருக்காரு பல வருடங்களாக. ஆரம்பத்தில் அவர் வந்த புதுசுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து கிளம்புற வரைக்கும் அங்கே தான் வந்து தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் நினைவுகள், வீக்லி ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல படத்துக்கு வந்து போவாங்க ஃபேமிலியோடு. நல்லா இருக்கிற ஒரு படத்தை சூஸ் பண்ணி அம்மா அப்பா அதுக்கப்புறம் தம்பி அப்படின்னு எல்லாரும் ஒட்டுக்க வந்து போவாங்க. வாரத்தில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெரினா பீச் அதெல்லாம் வந்து போயிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அந்த மெரினா பீச் அப்படின்றது வந்து இருந்துச்சு, அடிக்கடி வந்து போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னும் சென்னையில் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ அது எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் வந்து போய் போய் பார்ப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் எப்போயாச்சும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமு, 3 மாதத்துக்கு ஒரு டைமு அவங்களுடைய சொந்த ஊர் ஓமலூருக்கு போயிட்டு 1-2 நாள் வந்து இருந்துட்டு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு ஒரு லீவ் டைமில் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்போயே அவங்களுக்கு அங்கே இருக்கிறது பிடிக்காது, திரும்ப எப்போ சென்னைக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து தோணும். அப்படி தான் வந்து அவங்களுடைய அந்த சென்னை நினைவுகள் அப்படின்றது இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் திரும்ப வந்து நம்ம வந்து ஓமலூர் போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா வந்து கூப்பிடும்போது அவங்களுக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகலை. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல் கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்னடா அந்த தாத்தா சம்பந்தமே இல்லாம உன அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு.
1: என்னன்னு மச்சான் சொல்றது, உண்மை சொன்னாலே அடிக்க வராங்க.
0: இங்க பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்.
1: அது ஒண்ணும் இல்ல மச்சான், பஸ்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு தாத்தா தோல் பட்டை மேல கை வச்சு இது ராணிப்பேட்டையான்னு கேட்டாருடா.
0: அப்புறம்
1: நான் வந்து தாத்தா அது ராணிப்பேட்டை இல்ல என்னோட தோல் பட்டைன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. அவங்க கூட செந்தாமரை அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுடைய சொந்த ஊர் ஓமலூர். ஓமலூரில் தான் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து வளர்ந்தது. அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு லவ் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஒரு அத்தை பொண்ணே தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தாத்தா பாட்டிலாம் அங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வேலை வந்து கிடைக்குது சென்னையில். அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து போகிறாங்க. அவங்க செந்தாமரை அவங்களுடைய தம்பி எல்லாமே பிறந்தது சென்னையில் தான். சென்னையில் வளர்கிறாங்க. 10வது வரைக்கும் அங்கே படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா திரும்ப வந்து நம்ம ஓமலூர் வந்து போயிடலாம். ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சில சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆகுது. அவர் பார்த்துட்டு இருந்த வேலையும் வந்து அந்த சமயத்தில் வந்து இல்லாமல் இருக்குது. அப்புறம் நிறைய வந்து வேலை தொலைவுறாரு. கொஞ்சம் கடன் அதிகமாகிருச்சு. சரி, இங்கே இருந்தால் வந்து ரொம்ப சம்பளம் வந்து அதிகமாக தேவைப்படுது, பணம் வந்து அதிகமாக தேவைப்படுது, நமக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கும் வந்து யாருமே இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு சொந்த ஊரில் போய் இருக்கலாம், திரும்ப வரலாம் அப்படின்னு வந்து நினச்சி அவங்க எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு ஓமலூர் வரலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கோ செந்தாமரை அவங்களுக்கோ அவங்களுடைய தம்பிக்கோ அந்த சமயத்தில் சென்னையை விட்டு வர்றதுக்கு அவ்வளோவா பெருசாக மனசு இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு கட்டத்தில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, கடன் அதிகமாகுது. அப்போ அவங்க சென்னையை விட்டு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு வராங்க. ட்ரெயினில் தான் வந்து வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப நான் வந்து வந்துடுறோம், ஒரு ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் திரும்ப வந்து வந்துடுறோம், நான் காலேஜ் வந்து இங்கே தான் வந்து சேருவேன், இங்கேயே இதே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து தங்குவேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்களுடைய பள்ளி நண்பர்கள் அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் வந்து இருக்காங்க. அவங்களெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிவிட்டு திரும்ப வந்து வராங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் எல்லா லக்கேஜையும் வந்து தனியாக வந்து அனுப்பிச்சி விட்டு இவங்க மட்டும் ட்ரெயினில் வந்து வராங்க. அப்படி சென்னையிலேருந்து சேலத்துக்கு ஓமலூருக்கு அவங்க வந்து வரும்போது அந்த பழைய நினைவுகள், அதாவது அந்த ஒரு 10 ஆண்டுகள் அவங்க வந்து அந்த ஸ்கூலில் படித்த ஒரு நினைவுகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்ஸு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. திரும்ப நம்ம வந்து சென்னைக்கு எப்போ வருவோம் அப்படின்ற ஒரு கேள்வியோட, திரும்ப வருவோமா இல்லை அங்கே ஓமலூர்லேயே தான் நம்ம வந்து இருப்போமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து இருக்குது. இவங்க மட்டுமே கவலையில் இல்லை, அவங்க தம்பி அம்மா எல்லாருமே வந்து கவலையில் தான் இருக்காங்க. சூழ்நிலையினால் அதை வந்து அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து வராங்க. அப்படி இருந்தாலுமே வந்து அந்த வருத்தம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப் கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க அவங்க கூட. இன்றைக்கி யாரை பற்றின ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா செந்தாமரை அவங்களுடைய ஒரு கதை தான். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. செந்தாமரை அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே சென்னையிலேருந்து சேலம் வந்து வராங்க. ட்ரெயினில் வரும்போது இத்தனை வருடம் அந்த சென்னை வாழ்க்கையை நினச்சி பார்த்துக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் சேலம் வந்து ஓமலூரில் அவங்களுடைய சொந்த வீட்டில் தங்குறாங்க. அவ்வளோவா வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. அப்போ வந்து லீவ் டைம் தான், டிசிலாம் வாங்கிட்டு இங்கேயே வந்து ஸ்கூல் சேர்த்தலாம் அப்படின்னு அவங்க அப்பா வந்து முடிவு பண்ணுறாரு. அப்போ 11வது அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து சேர்த்துறாங்க. அப்போ சின்ன பொண்ணு தான் அவங்க 10வது. அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து 8வது முடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் 9th வந்து சேர்த்தணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஓமலூரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்துறாங்க. அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப நல்ல வருமானம் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு அமௌண்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வேலை வந்து போகுது, அங்கே இருக்க முடியல சென்னையில். அப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இவங்களை சேர்த்துறாங்க. அவ்வளோவா வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்குது. ஏன் அப்படின்னா அது வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம்லேயே வந்து படிச்சுட்டு இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழ் வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அதே மாதிரி அந்த ஊருமே அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. தினைக்குமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க திரும்ப சென்னைக்கே போயிடலாம் அப்படின்னு. அவங்க அம்மா கிட்டலாம் வந்து அடம் பிடிக்கிறாங்க. நான் ஒரு வருஷம் படிங்க, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சமயத்தில் விவசாய நிலங்கள்லாம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் விவசாயம் தான் அவங்க அப்பா வந்து பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்க தாத்தா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விவசாயம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தறி அந்த ஒரு அவங்களுக்கு இருந்த ஒரு

வீட்டில் தறியும் வந்து போடுறாங்க. ரெண்டையும் வந்து அவங்க அப்பா வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு பணத்தை வந்து சேர்க்குறாரு, கொஞ்சம் கடனெல்லாம் வந்து அடைக்கிறாரு. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இருந்த மொத்த கடனையுமே வந்து அடைக்கிறாரு. அந்த சேலத்துக்கு வந்து ஓமலூருக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறமா அவங்க பொண்ணுங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் படிக்கும் போது நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன். அவங்க பொண்ணுக்கிட்டேயும் அவங்க பையன்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, காலேஜ் படிக்கிறப்போ நீங்கள் வந்து அங்கே போயிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் படிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் வந்து சரி ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. போக போக ஒரு 6 மாதத்தில் சேலமும் வந்து அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பழைய நண்பர்கள் சென்னையில் இருக்கவங்ககிட்டலாம் ஒரு ஒரு 1-2 மாதம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணி. அப்புறம் போக அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசுகிறதில்ல, அப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த சேலத்தில் படிப்பு மேலே வந்து அவங்க ஒரு கவனத்தில் வந்து இருந்தாங்க. அப்புறம் அப்படியே காலங்கள் போகுது, 2 வருஷம் 11th 12th அவங்க வந்து படித்து முடிக்கிறாங்க செந்தாமரை. அதுக்கப்புறமா சென்னை போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு போகிறாரு, போயிட்டு வந்து அவங்க வந்து ஒர்க் ரெடி பண்ணிவிட்டு தங்கறதுக்கு இடம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சென்னை போகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வேலை கிடைக்குது, திரும்பவும் வந்து சென்னைக்கு போகிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் யாரை பற்றின ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களோட பேர் செந்தாமரை, அவங்களுடைய சொந்த ஊர் ஓமலூர். அவங்க படித்தது, அவங்களோட பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சென்னை. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட லாஸ், அதுக்கப்புறம் வேலை இல்லாத கஷ்டப்பட்டதுனால அவங்களுடைய சொந்த ஊர் ஓமலூருக்கு வராங்க. ஒரு 2 வருஷம் வந்து அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் சரியானதுக்கப்புறம் திரும்ப சென்னைக்கு வந்து பயணிக்கிறாங்க. அவங்க அப்பா போயிட்டு அங்கே வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு திரும்ப ஒரு மாதத்தில் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. எப்போ அப்படின்னா, 2 வருஷம் 11th 12th அங்கே தான் படிக்கிறாங்க. அவங்க அப்பா இவங்க தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பொண்ணுங்களை வந்து அங்கே படிக்க வைக்கலாம், சென்னையில் படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறமா சென்னை வந்து போகிறாங்க. பொதுவாக அதுக்கு நடுவில் அவங்க அப்பா நிறைய முறை சென்னைக்கு போயிட்டு வந்தாலும் இவங்க ஒரு முறை கூட சென்னைக்கு போகல. ஓமலூர் வந்ததுக்கப்புறம் 2 வருடங்களில் ஒரு முறை கூட சென்னைக்கு போனதில்லை. அப்போ தான் போகிறாங்க. அப்போ ட்ரெயினில் போகும்போது அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வருது. இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, 2 வருஷம் ஆச்சு, திரும்ப அதே இடத்துல தான் நம்ம வந்து தங்க போகிறோம், அதே மாதிரி நல்லாயிருக்கும்ல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ அவங்க ஓமலூர் விட்டு பிரிஞ்சு போகிறப்ப அவங்க தாத்தா பாட்டியை பிரிஞ்சு போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற சில நண்பர்கள் இப்போ வந்து 2 வருஷத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள பிரிஞ்சு போகிறோமே அப்படின்ற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. சென்னைக்கு போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு ஒரு இடத்துல ஒரு வீடு கிடைக்கிது. அவங்க பழைய ஒரு வீடே வந்து கிடைக்கல, அதே அப்பார்ட்மெண்ட்டில் வேறு ஒரு இன்னும் வந்து ஒரு மாடியில் வந்து ஒரு வீடு கிடைக்குது. அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க, அங்கே போயிட்டு தங்குறாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த நிறைய பேர் வந்து இப்போ இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ஒரு 5-6 நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அதில் ஒரு 2-3 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பழைய மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறுது. சென்னையிலே காலேஜ், சென்னை லைஃப் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால திரும்ப அந்த ஒரு லைஃபுக்கு வந்தது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இவங்களுடைய வாழ்க்கையில் செந்தாமரை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது இந்த ஒரு நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து போயிட்டு வருவாங்க, காலேஜ் லீவுலாம் கிடைக்கிறப்ப போயிட்டு வருவாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கதை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787770 இப்போ சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.